நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரலமுதம்.

0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று.
0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

நேரம் காலை 6:03. இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் வரவேற்பது நான் ஆர்ஜே ரம்யா.

அக்கறையின்றி செய்யும் எந்த செயலும் பலனேதும் உண்டாகாது. ஆதலால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மிகுந்த அக்கறையுடன் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல் எஸ் ஜானகி குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:07. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆர்ஜே ரம்யா சங்கர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த பாடல் உன்னிமேனன் குரலில், இதோ உங்களுக்காக.

நேரம் 6:12. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கை 2 விஷயங்களால் ஆனது. ஒன்று செய்திருக்கலாம், இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம். ஆக எந்த செயலை செய்வதாயினும் யோசித்து செய்யுங்கள். இந்த செயலை செய்வதானால் இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடும் என்று ஒரு முறைக்கு

பலமுறை யோசித்து செய்யுங்கள். ஆக செய்திருக்கலாம் என்பதற்கும் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பதற்கும் யோசனையும் திட்டமும் தேவைப்படுகிறது. சிந்தித்து செயல்படுவோம், சிறப்பாக செயல்படுவோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

பக்தி பரவசமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அம்மன் பாடல்கள். கேட்டு நீந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இந்த வரிசையில் அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அம்மன் பாடல்கள். கேட்டு நீந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆதலால் தனி மனிதர்களாய் நாம் நம்மில் முதலில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நேரம் 6:33. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 6:50. அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்று தரும். ஆம், நற்குணம் கொண்டவராய் இருப்போம். நம்மோடு இருப்பவர்களை நன்றாய் பார்த்துக்கொள்வோம், நம்மையும் சேர்த்து. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஸ்வர்ணலதா குரலில் இதோ உங்களுக்காக ஒரு பாடல்.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட நாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. சில பேர் வாயை துறக்காம கமுக்கமாக கம்முன்னு இருக்க விரும்புவாங்க. சிலர் தன்னை சுற்றி எப்பவும் 4 பேர் இருக்கணும்னு விரும்புவாங்க. இதில் நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டையும் ஒப்பிட்டு கூட எழுதலாம். நகர்ப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அல்லது தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக கிராமத்தில் சின்ன செய்திகளை கூட ஊதி ஊதி பெருசாக பேசுவாங்க. எதையும் மறைக்க முடியாது. இப்படி வாழ்ந்தவங்க நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தால் அவங்களால கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது, சிரமப்படுவாங்க. இதை பட்டணத்து தனிமைன்னு சொல்கிறாங்க. ஆதி தனிமைன்னு ஒன்று சொல்லப்படுது. அது மனிதன் தோன்றிய காலத்தில் ஏற்பட்ட உணர்வுங்கிறாங்க. இது தவிர நாராயணன் சார், கலை விமர்சகர் ஒகுமுரா 8 வகையான தனிமை இருக்குங்கிறார். துறவியின் தனிமை, நோயாளியின் தனிமை, காதலின் தனிமை, போர் வீரனின் தனிமை, முதியவரின் தனிமை, கவிஞனின் தனிமை, அரசனின் தனிமை, அப்புறம் கைதியின் தனிமை. இப்படி தனிமை பலரையும் பலவிதமாக வாட்டுது. நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகள்லாம் கூட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் வாழ்கின்றன. மனிதன் தான் நினைச்சா சேருவான், இல்லைன்னா விட்டுட்டு விலகி இருப்பான். சுயநலம். மனிதர்கள் மட்டுமல்ல, புகழ்பெற்ற சில இடங்களும் கூட கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் நிற்கின்றன. அதுதான் வாழ்க்கை. யாராலும் எதையும் எல்லா காலத்திலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மனிதன் முக்கிய பங்கு வகிக்கிறான். தனிமை நல்லதா கெட்டதா வேண்டியதா வேண்டாததான்னு தெரியல. ஒரு திரைப்படத்தில் ஒரு குழந்தை கேட்கும், இவர் நல்லவரா கெட்டவரான்னு. அதுபோலத்தான் இது. ஏன்னா தனிமையின் சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதும் அதை வளர்த்து கொள்வதும் அவசியம்னு சீனாவைச் சேர்ந்த ஜியாங் யுங் சொல்கிறார். அதனால் நமக்கு தனிமை தேவைன்னா அதை அனுபவிச்சுக்கணும். தேவையில்லை, இப்போ 4 பேர் கூட சேர்ந்து இருக்கணும்னா அதுக்கும் ஏற்பாடு செய்துக்கணும். இடத்துலையும் போகணும், வளத்துலையும் போகணும். நாராயணன் சார், பருவகால பயிர் சாகுபடி பணிகள், குறிப்பாக நெல் சாகுபடி பணிகள் அங்கங்கே துவங்கியிருக்கு. தமிழக அரசின் உதவிகள் இந்த பருவத்திலும் தொடருது. விவசாய அன்பர்களுக்கு எங்கெல்லாம் மிஷின் நடவு சாத்தியமோ அங்கெல்லாம் மிஷின் நடவு போடலாம். பாய் நாற்றாங்கால் போட்டு 15-20 நாளில் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். மிஷின்கள் இருக்குது, உதவ ஆலோசனைகள் சொல்ல நிபுணர்கள் தயாராக இருக்கிறாங்க. தனிமை வேணுமா வேணாமான்னு முடிவு செய்கிற மாதிரி மிஷின் நடவு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது விவசாயிகள் கையில் தான் இருக்குது. ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் கிராமத்து நாயா நகரத்து நாயான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாய் மனுஷனை காப்பாத்தினா அது கிராமத்து நாய், நாயை மனுஷன் காப்பாத்தினான்னா அது நகரத்து நாய். மக்கள் கையில் பிடிச்சிட்டு போவாங்க நடைபயிற்சியின் போது. கிராமம் நகரம் எவ்வளவு ஒற்றுமை வேற்றுமை பார்த்தீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அழகான காலை பொழுதுல புத்தம் புது காலை மதிய நேரத்திலும் புத்தன்

நேரம் 7:40 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ், எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். 7:50 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி ரம்யா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சூப்பரான ஒரு கேள்வியோட தாங்க வந்திருக்கேன். எஸ், உலக மூத்த குடிமக்கள் தினம் யாரால் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. எஸ், இந்த கேள்விக்கு பதிலளிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற இந்த முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜில் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். எஸ், இந்த பதில நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த பதில நீங்க சொல்லலாம். மூத்த குடிமக்கள்னா யாரு, எப்போது இதை அறிவிச்சாங்க அப்படின்ற பதில்கள் நீங்க சொல்ல சொல்ல அது சரியா இல்லையா அப்படின்ற பதில நான் நிகழ்ச்சியோட நிறைவுல சொல்லுவேன். எஸ், சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வந்து என்ன பாடல் ரம்யா கேட்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? எஸ், சூப்பரான ஒரு பாடல் தாங்க கேட்டுட்டு வர போகிறோம்.

எஸ் இந்த காலை பொழுதுல சூப்பரா அட்டகாசமா அப்படியே உங்களை பிரிஸ்கா வச்சுக்கிறதுக்காக ஒரு பாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேயர்களும் கூட நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகான பதில்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ் அந்த பதில்களை படிக்கிறதுக்கு முன்னாடி ஐயன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? எஸ் பல பலக்கர பகலானி அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம், சென்னை வித் மீ ஆர்ஜே ராம்யா சங்கர். ஐயன் திரைப்படத்துல இருந்து காலையிலேயே அட்டகாசமான ஒரு பாடல், ஹரிஹரனுடைய குரல்ல, நாமத்துக்குமாருடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையமைப்புல செம்மையா ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்த நேரம் 7:08 ஆயிட்டு. என்ன ரம்யா நேரம் நேரம்னு மறுபடியோட சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நேரம் தாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், போனா வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த நேரத்தை முடிந்தவரை நல்ல செயல்கள் செய்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே, வழக்கம் போல வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பர்

ஒரு கேள்வியோட வந்திருந்த என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? உலக மூத்த குடிமக்கள் தினம் யாரால எப்போதுங்க அறிவிக்கப்பட்டது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து, ரம்யா நீ கேள்வியோட வருவனே இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், ஸோ அதனால வந்து நாங்க எல்லாருமே வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு சொல்லி எதில் தெரியுமா அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ் அந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் அனுப்பிட்டோம். ரம்யா நீ எப்போ ரம்யா படிப்ப அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எஸ், நானும் படிக்க வந்து ரெடி ஆயிட்டேன். அள்ளிநகரம் எஸ் மகா தேவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதன் முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு வந்து சொல்லியிருக்காங்க. 1988 ஆகஸ்ட் 19 அமெரிக்க ஜனாதிபதி ரோனல்ட் ரீகனால் அறிவிக்கப்பட்டு அதே ஆண்டு ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது சரியா இல்லையா அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவு பதில தான் சொல்லுவேன். எஸ், அதே மாதிரி சந்திரசேகரும் வந்து முதன் முதல்ல வந்து 1988 வந்து ஆகஸ்ட் 19 அமெரிக்க ஜனாதிபதி ரோகன் ஜெனரலாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனந்தகுமார் குட் மார்னிங் ஆர்ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன்வலி ஆன் ஆகஸ்ட் 21 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எஸ், அண்ட் அதே மாதிரி வந்து நேயர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நான் எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். பட் ஆஹா, எப்போ வந்து இதுக்கு முதற்புள்ளி ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ வந்து இதுவாச்சு அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அவங்க சரின்னு நினைக்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சரியா தப்பா, எப்போ தான் உண்மையாக அறிவிக்கப்பட்டது, யாரால இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டது, எந்த விஷயம் வந்து இது அதிகாரப்பூர்வமாக அதுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வழக்கம் போல் நிறைவில் தான் சொல்லுவேன். எஸ், அண்ட் அதே மாதிரி காலை வணக்கம் ஆர்ஜே ரம்யா சங்கர் ஆண்டார் குப்பம்ல இருந்து நான் உங்க விஷ்ணுபிரியா, அடடா நான் உங்க ரம்யா சங்கர்னு சொல்ல மாதிரி அவங்க வந்து விஷ்ணுபிரியான்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்படுது. இதற்கான தொடக்கம் வந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ரோனல்ட் ரீகன் அவர்களால் 1988 ஆகஸ்ட் 19 அறிவிக்கப்பட்டது. அப்புறம் வந்து 1988 அமெரிக்காவில் நேஷனல் சிட்டிசன்ஸ் டே அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை வந்து சொல்றீங்க. ஆனால் அது உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படின்றத வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். புவனகிரி சுமதி பாபு 1988 ஆகஸ்ட் 19 அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நேயர்களுடைய ஒவ்வொரு விதவிதமான பதில்களை வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். சில நேயர்கள் வந்து ஒரே மாதிரியான ஒத்த பதில்களையும் வந்து சொல்லுவாங்க இல்லையா. எஸ், இந்த மாதிரியான பதில்களை வந்து நீங்களும் அனுப்பணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் பண்ணணும். எஸ், அந்த பேஜில் வந்து நான் கேட்ட கேள்விக்கு கீழே வந்து உங்களோட பதில்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து கூடல் நகரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? எஸ், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல். தேன்மொழி தாஸுடைய வரிகளில் சபேஷ் முரளியோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

கூடல்நகர் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எஸ் இப்ப மறுபடியும் பேக் டு தி ஃபார்ம் நம்ம வரணும் இல்லையா? எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய நேரம். எஸ் பிரபு ராஜா வந்து பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. விடை சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கலாமா? இன்னும் அனுப்பலை, இன்னும் நேரம் எடுத்து அனுப்பவர்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது நான் வந்து ஒரு டைம் சொல்ல மாட்டேன் ரம்யா, அதாவது ஒரு மெசேஜோட ஒரு கமெண்டோட நிறுத்திக்க மாட்டேன், என்னால் அப்படி முடியாது. சென்னை எஃப்எம் ரெயின்போனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அதனால் ஒரு மெசேஜோட என்னால் நிறுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இல்லாமல் ரெண்டு மூணு மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்பாங்க. உங்கள் அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. அது கூடவே வந்து பதிலும் அனுப்பிச்சிங்கன்னா கேட்கக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடிய எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எஸ் மேலப்பேடு தயாலன் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் வந்து வணக்கம், உலக மொத்த குடிமக்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21 அன்று கொண்டாடப்படுது. இந்த தினம் முதன் முதல்ல 1988 அப்படின்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதிபர் டொனால்ட் ரீகன் அவர்களால் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. பின்னர் டிசம்பர் 14 வந்து 1990 ஐக்கிய நாடுகள் சபை இதை உலகளாவிய தினமாக வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் அடுத்தது ரமா அவர்கள் வந்து இனிய சுவையான காலை வணக்கம், சுவையான எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இவங்க வேற சுவையானன்னு வேற போட்டு அனுப்புறாங்களே.

0: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 21ஆம் தேதி முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் அவங்க தான் வந்து அனுப்பியிருக்காங்க, அதாவது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி உலக மூத்த குடிமக்கள் தினம் வந்து முதன் முதல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ரீகன் அவர்களால் ஆகஸ்ட் 19, 1988 தான் அறிவிக்கப்பட்டுச்சு. பின்னர் டிசம்பர் 14, 1990 வந்து ஐக்கிய நாடுகள் வந்து பொதுச்சபையில் இந்த தினத்தை வந்து உலகளாவிய நாடாக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜமாணிக்கம் கோபி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி ரம்யா எனக்குமே வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா ஒன்றுமே பண்ண வேணாங்க. ஃபோனை எடுங்க, ஃபேஸ்புக்கு போங்க, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற இந்த முகநூல் பக்கத்தில் உங்கள் பதிலை தாராளமாக டப்பு டப்பு டப்புன்னு பதிவிடலாம். அதாவது வாழ்க்கையில் வந்து நேரம் முக்கியம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் எழுந்த உடனே வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, ஐயோ இங்கே போகிறதுக்கு எங்கிட்ட பைக் இல்லையே, ஐயோ பஸ்ஸில் போனால் டைம் ஆயிருமே, இதாயிருமே அப்படின்னு சொல்லி காலையில் வந்து யோசித்து மண்டையை போட்டு குழப்பி டென்ஷன் ஆகி உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் முன்னாடி நாளே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு காலையில் நான் எழுந்ததும் இந்த சமயம் தான் செய்ய போகிறேன், அல்லது இதுக்கான வேலைகளை வந்து எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாகனத்தில் புறப்பட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் நான் இந்த நேரத்திலே வீட்டிலேருந்து புறப்படணும். சில நபர்கள் இருப்பாங்க, 8 மணிக்கு ஒரு விஷயம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே 8 மணி தானே, ஹாஃப் அன் அவர் தான் இங்கேருந்து ட்ராவல் காமிக்குது அப்படின்னு சொல்லி ஹாஃப் அன்அவருக்கு முன்னாடி கிளம்புவாங்க. ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புறீங்க, ஆனால் அது நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற டைம் வந்து கால்குலேட் ஆகும். அங்கே போய் பஸ்ஸு வரணும், பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி போகணும். அப்போ அந்த ஹாஃப் அன் அவர் அப்படின்றது கிட்டத்தட்ட 45 நிமிடங்களாக கூட மாறலாம். அதனால் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் இயர்லியாக வந்து நம்ம கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம், பதட்டம் இல்லாமல் அந்த வேலையும் திறம்பட செய்யலாம். எஸ், எல்லாத்துக்குமே நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நேரம் காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலம் வந்து பொன் போன்ற கருதப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஞாலம் கருதினும் அப்படின்லாம் வந்து நிறைய பழமொழிகள் இருக்குது, திருக்குறள் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு அதை வந்து அப்படியே விட்டுறோமே, இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆட இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ணிக்கலாம் போ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுக்காமல் சோர்வாக இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தள்ளி தள்ளி தள்ளி போடப்பட்டு அதன் பிறகு அந்த டைம் லைன் வரும்போது, அதாவது இன்னைக்கு தான் அதை சப்மிட் பண்ணணும், இன்னைக்கு தான் அந்த வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்னு வரப்போ ஐயோ இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பாமல் முன்னாடியே அந்த விஷயங்கள் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான அதாவது டென்ஷனும் ஆகாமல் பாடா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எஸ், நானும் கூட காலையில் அந்த ஸ்டுடியோக்கு வரும்போது வந்து முன்னாடியே வந்து வந்துடுவேன், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த விஷயத்த நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. முன்னாடியே நம்ம போயிட்டோம், பங்க்சுவாலிட்டியாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப அழகானதாக ரொம்ப அமைதியானதாக வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அமைதியாகவும் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகவும் மாறும் அப்படின்றத வந்து அறிவிக்கப்பட்டது, அதாவது அதிகாரப்பூர்வமா என்னைக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. நேயர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அந்த பதில்கள் எல்லாம் கரெக்டா இல்லையா அப்படின்றத வந்து எப்ப சொல்லுவேன். எஸ், நான் எப்போ சொல்லுவேன்னு கேட்குறப்ப நேர்கள் நீங்கள் ஆப்போசிட்லேருந்து ரம்யா நிகழ்ச்சியோட நிறைவில் தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. ஆமாம், நிகழ்ச்சியோட நிறைவில் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். எஸ், நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம், கேட்டுட்டு வந்துட்டு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து பேச போகிறோம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் கூட பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஹரிஹரன் சாதனா சார்க்கு இணைந்து பாடிய ஒரு பாடல், எஸ் ஏ சந்திரசேகருடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்பில் வந்து
1: இருக்கு. இதோடைய 101.4 எங்க எல்லாமே சமதுள்ள

0: பணத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேக

0: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகிதான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: முகத்தில் அனைத்து
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

எஸ் நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கான கேள்வி, உலக மூத்த குடிமக்கள் தினம் யாரால எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி தான் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாருமே ஃபேஸ்புக் பேஜில் இந்த கேள்விக்கான பதிலை சூப்பராக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் இதற்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? ஃபோனை எடுங்க, ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க, அங்கே வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கீழே இந்த கேள்வி வந்து அதாவது இருக்கும். அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். எஸ் இந்த கேள்விக்கு அப்புறமா இந்த பதிலை வந்து நான் நிகழ்ச்சியோட நிறைவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாமா? ஜோடி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆகிடுச்சு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருந்தேன். என்ன கேள்வி? உலக மூத்த குடிமக்கள் தினம், எஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் டே யாரால எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. அதாவது எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இதுக்கான பதிலை இந்த கேள்விக்கு கீழே நீங்கள் கமெண்ட்டாக வந்து பதிவிடலாம். எஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய நேயர்கள் வந்து ரம்யா எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் போடுறதும், சில பேர் ரம்யா எனக்கு பதில் தெரியாது, இல்லை தெரிஞ்சுட்டு வந்து இப்போ எப்படி போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு பதில் அனுப்புறதையும் என்னால் பார்க்க முடியுது, உணர முடியுது. அந்த வகையில் நம்மளால் ஒரு விஷயம் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எஸ் அது ஹாப்பியாக தானே இருக்கும். பரவாயில்லப்பா, ஒரு நல்ல விஷயத்தை வந்து கற்றுக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கேள்வியை எடுத்துகிட்டு வந்ததுனால நானும் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். இப்போ அந்த வகையில் யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, கருத்துள்ளதாக இருந்தது, வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அவங்களுக்கும் நன்றி, எனக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி சார் நேரமெடுத்து இதை வந்து கமெண்ட் பண்ணதுக்காக. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், சகோதரி ரம்யா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பதில் வந்து 1981 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ரோனல்ட் ரீகன் அப்படிங்கிறவங்க தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகவன் ரெங்கசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சென்னை அண்ட் தமிழ் மேயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பை ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளைம்ட் இன் 1988 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிவன் அருண், 1 August கொண்டாடப்படுது ரம்யா மேடம், 1988 அதிபர் டோ ரொனால்ட் ரீகன் அவர்களால் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வீராதுரை காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் 1990. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்லி ரத்தன சுருக்கமாக வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பேஜில் தாராளமாக வந்து சொல்லலாம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வழங்கும் பாடல்கள் தென்றலாய் தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் உங்களுக்கும் கூட நன்றி. இந்த அதிகாலை பொழுதில் எழுந்த உடனே வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கிட்டு அதில் இந்த கேள்விக்கான பதிலை வந்து அனுப்பிக்கிட்டு நான் சொல்கிறத வந்து மீண்டும் காதால் கேட்டுக்கிட்டு பாடலுக்கும் எனக்கும் சேர்த்து நன்றிகள் சொல்கிறீங்களே, அந்த மனசு இருக்குல்ல சார், அந்த மனசு தான் சார் பெருசு அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ. எஸ் நான் வரும்போதெல்லாம் இது கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன், அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேன். கூட இருக்கிற நபர்கள் வந்து தவறு செய்தால் சுட்டி காட்டணும், அவங்க நல்ல விஷயம் பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப அவசியம். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் வார்த்தைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடலாம், இதில் என்னப்பா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போயிடலாம். ஆனால் அது அவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணும், ரியலி இட்ஸ் ஒரு நல்ல மேஜிக் ஒன்று இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய மேஜிக் இருக்குது. அது உள்ளே போய் இன்னும்

என்னவோ பண்ணும். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் பெறக்கூடிய நபர்கள், அதாவது ஆப்போசிட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப வந்து ஆஹா ஓஹோன்னு எடுத்துக்காம அடடா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சு, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, மகிழ்ச்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு இன்னும் அடுத்த கட்ட வேலைகள் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களுக்குள்ள போகணும். எஸ், தொடர்ந்து நீங்க பதில் அனுப்பிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? நந்தா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா இணைந்து பாடிய ஒரு பாடல், பழனி பாரதியோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ துளிர்கிறதே. எஸ், அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலும் அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கக்கூடிய ஒரு பாடல், கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இந்த பதில் வந்து கரெக்டு, அந்த பதில் கரெக்டா அப்படின்ற அந்த விஷயங்களை பேசுவோம். நீங்களும் பதில் அனுப்பிட்டேன் இந்த பாடலை கேட்டு வருவீங்கன்னு நம்புறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதுள்ள

நேரம் 7:51 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. எஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து பதில்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் வந்து நேரம் ஆனாலும் கூட நாங்கள் வந்து இப்போவும் கூட அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காங்க. காமாட்சி காமாட்சி, நான் வந்து விஷ்ணு பிரியாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாடுனீங்க, அழகாக பாடுறீங்க ஆர்ஜி ராமியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் தொடர்ந்து வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுறீங்க அப்படின்னு புரியுது. ஆனால் வந்து இந்த லிசன் பண்ணதில் இந்த விஷயங்கள்லாம் அழகாக பாடுறீங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்றது தெரியல. எனிவேஸ் உங்கள் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. சூளை ரீஜா மனோகரன் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று தகவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. தருணும் வந்து பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு பேராகிராஃபாக வந்து பெரிய பேராகிராஃபாக வந்து அனுப்பியிருக்காரு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங் பகுதியிலிருந்து இப்போ வரைக்குமே வந்து பதில்கள் அனுப்பினவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து நான் நிறைய வாசிச்சிருந்தேன். ஆனால் எந்த பதில் கரெக்டு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. எஸ் அந்த வகையில் இன்னைக்கு தான் உலக மூத்த குடிமக்கள் தினம், அதாவது வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே அப்படின்றது வந்து இன்னைக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. பட் இது அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவித்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த வகையில் நேயர்கள் எல்லாருமே வந்து நிறைய பதில்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 1988 அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ரொனால்ட் ரீகன் அப்படிங்கிறவர் வந்து August 21 வந்து நேஷ்னல் சீனியர் சிட்டிசன்ஸ் டேவாக வந்து அங்கீகரித்தார். பட் அதிகாரப்பூர்வமாக எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1990 ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இந்த மூத்த குடிமக்கள் தினத்தை வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்போ வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 அன்னைக்கு இந்த ஒரு நடைமுறையை வந்து பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு பேசியிருக்காங்க. 14 வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே நடக்குது, அன்னைக்கு தான் வந்து இது அறிவிக்கிறாங்க. பட் என்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் August 21 அன்னைக்கு தான் வந்து நம்ம மூத்த குடிமக்கள் தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எதுக்குங்க இது கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மூத்த குடிமக்களோட சமூகம், பொருளாதாரம், சுகாதாரம், அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்களுக்கு எதிராக

கூடிய புறக்கணிப்பு, வயது அடிப்படையிலான பாகுபாடு இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அது கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த மூத்த குடிமக்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது. எஸ், இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்ன எல்லாருக்கும் எனக்கு பதில் தெரியும் ரம்யா, ஆனால் டைப் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தமாக பேசுகிற உங்களுக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். பிகாஸ் நீங்கள் பதில் அனுப்பணும்னு நினச்சதுக்கே உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொன்னோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக எல்லாருமே வந்து பங்கு பெற்றீங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து அமர்க்களம் திரைப்படத்திலேருந்து சூப்பராக ஒரு பாடல் வருது. மீண்டும் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் 8 மணிக்கு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். கேட்டு இணைந்திருங்கள், இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதோல.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதிநீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8 மணி 2 நிமிடம். இனி உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்கள் கேட்க ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.

8 மணி ஆகிடுச்சுங்க. அதாவது எல்லா வேலைகளுக்கும் வந்து செல்றதுக்காக ஆயத்தமாக இருப்பீங்க, ஆனால் போகிறப்ப வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகாமல் நான் காலையில் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி முன்கூட்டியே கிளம்பி பேருந்தில் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது 4 சக்கர வாகனம், இருசக்கர வாகனம், எதில் நீங்கள் பயணப்பட்டாலும் அல்லது நடந்தே சென்றாலும் கூட பாதுகாப்பாக நடைபாதையில் போங்க. சாலையில் போகக்கூடியவர்கள், அதாவது பைக் ஓட்டிட்டோ அல்லது கார் ஓட்டிட்டோ இல்லை பஸ்லேயோ போகிறவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக பொறுமையாக போங்க. உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, மற்றவங்களால் நமக்கு பாதிப்பு வந்துடாமையும் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஸோ சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, பாதுகாப்பாக சாலை விதிகளை மீறாம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல். சின்ன வயசில் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பாடலை பாடிட்டே இருப்போம். ஏன்னா இதில் வந்து எல்லா வகையான மீனுடைய வகைகளையும் வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ், கானா உலகநாதனுடைய குரலில், சுந்தர் சி பாபுடைய இசையமைப்பில், கானா உலகநாதனுடைய வரிகள்லையே இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. எஸ், சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

0: அடாடாடாடா, என்னென்ன மீன் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு யாராச்சு கேட்டால் இந்த பாட்டை சொல்லலாம். எஸ் ஏ டு இசட் எல்லா மீன் வகைகளும் வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு அப்படியே இவங்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் எப்பட்றா இது அப்படின்னு பண்ணா இருந்தாலும் கூட எல்லா வகையான மீன்களோட பெயர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வேற இல்லாமல் ஊர்களோட பெயரும் வந்து சொல்லியிருப்பாங்களா, மீஞ்சூர், பழவேற்காடு இந்த பகுதியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிற இடம் அப்படின்றதுனால எனக்கும் கூட சின்ன வயசில் வந்து ரொம்ப பரிச்சயமான பிடித்த பாடலை பாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடலை வந்து சூப்பராக ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டு முடிச்சாச்சு. எஸ், கேட்டு முடித்த நேரம் 8:21 ஆகிட்டு இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு ரம்யான்னு கேட்குறீங்களா? ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து காலையிலே ஜில்லுன்னு ஒரு பாட்டு போட ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். எஸ், சீர்காழி சிவ சிதம்பரம் சுலார் நாத்தலா, எஸ் சுதாலத்தலா தான் இணைந்து பாடிய பாடல். வாலியினுடைய வரிகளில் ஏஆர் ரமானுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டு.

அதாவது எல்லா வயசுக்காரர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல்னு நினைக்கிற ஒரு பாட்டியோட குரல் இருக்கு, இளையவர்களுடைய குரல் இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு கலவையான ஒரு பாட்டு அட்டகாசமா கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்த நேரம் 8:28 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. சூப்பரான அடுத்த பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து சுனிதா சாரதி, ஏஆர் ரஹ்மான், பாப் ஷாலினி இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. சூப்பரான ஒரு பாட்டு, கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து அடுத்த பாட்டும் செலக்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்க என்ஜாய் பண்றதுக்காக.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமத்துவம்.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா

0: வாக்கு கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா?
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து சூப்பரான பாடல்களை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலைகளையும் வந்து தள்ளி போடாமல் சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. செல்லமை திரைப்படத்திலிருந்து சந்தியாவுடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஹாரி ஜெயராஜோட மியூசிக்கில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக சுக்கரன் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா வினயா மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனுடைய வரிகள் மற்றும் அவருடைய இசையமைப்புல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு சுக்கிரன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: டேய், அத சொல்லிட்டேன்ல.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
2: நேரம் 8:47 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி என்னோட. எஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு பாடல்கள்லாம் வந்து அட்டகாசமா வந்து கேட்டுட்டு இருக்கோம். எஸ், வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ஷன் பார்க்குறோமோ அதே சமயம் அதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது சித்திரம் இருந்தால்தான், அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நீர் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ வந்து அப்போ தான் வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும்.

எஸ், இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பிளான் பண்ணி பங்க்சுவலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சூப்பராக வந்து எல்லா வேலைகளும் நடந்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: கண்ணு சௌக்கியந்தா.
1: நேரம் 8:52 ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் பேரரசு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல், மாணிக்கம் விநாயகம் மாலதி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஸ்னேகனுடைய வரிகள்ல பிரவீன் மணியுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுல.

நேரம் 8:57 ஆகிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் சண்டை கோழி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சுட்டு போறேன். எஸ் மீண்டும் உங்களை வந்து 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்க போறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் ரம்யா சங்கர். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுள்ளது.

சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

நேரம் சரியா 9:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப். அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, லைஃப்ல வந்துட்டு சில விஷயங்கள் தாமதிக்கிறது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து கரெக்டான டைம்ல ஹேண்டில் பண்ணணும். டைம் எடுத்துக்கங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, எந்த ஒரு விஷயமாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி. பட் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை கொடுத்து அதற்குள்ள அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பாருங்க. உங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க விஷயத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாமே லைஃப்ல அப்பப்ப நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான். அண்ட் இன்னைக்கு இதோட நம்ம வந்து ரெயின்போ ரேப், அதாவது எக்ஸலண்ட் ஆன பிளேலிஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்க இந்த 1 மணி நேரம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியான சாங்ஸ் நான் பிளே அவுட் பண்ண போறேன். அந்த வரிசையில இப்ப நான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ண போற சாங் சேன் ரோல்டன் அண்ட் தீப் ஆடிற்காக ஏகாதேசி வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாருடைய கம்போசிங்ல பராசக்தி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமத்துல.

ஜிவி பிரகாஷ்குமாரோட கம்போசிங்ல இந்த பாடல் கிளின்டன் அண்ட் அல்கா பாடிருக்காங்க. நாமத்துக்குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு ராஜாராணி படத்துல இருந்து. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதுல.

கிளிண்டன் கிரிஜுவன் அல்காவோட வாய்ஸ்ல ராஜா ராணி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:14 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த ரெயின்போ ராப் அண்ட் நான் உங்க பூர்ணிமா. அண்ட் ரெயின்போ ராப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில அடுத்து நான் பிளே பண்ண போற சாங், ஏஆர் ரஹ்மான் கம்போசிங்ல இந்த பாடல் ரஃபி பாடியிருக்காரு. வைரமுத்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. என் சுவாச காற்றை படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மதோல.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

அனிருதன் தனுஷோட குரல்கள்ல, அனிருதோட இசையில, தனுஷோட வரிகள்ல, வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல இந்த பாடல் பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜே பிரேம் அண்ட் எம்சி சிம்பு இந்த பாடல் எல்லாருமே பாடியிருக்காங்க. சிலம்பரசன் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில, வல்லவன் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எம்சி சிம்பு இந்த பாடல் எல்லாருமே பாடியிருக்காங்க. சிலம்பரசன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில வல்லவன் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமத்தோடு.
1: லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான்.

நீதானே என் பொன் வசந்தம் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சிமதுளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. நேரம் சரியா 9:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் சூரஜ்.

இளையராஜா இசையில நாமத்துக்குமார் வரிகள்ல நீதானே என் பொன் வசந்தம் படசந்து பாடல் கேட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. நேரம் சரியா 9:36 ஆகுது. ரெயின்போ ராப்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் அறிவு இந்த பாடலை பாடியிருக்காரு. அவருடைய வரிகள்ல ஜிவி பிரகாஷ்குமாருடைய கம்போசிங்ல சாங் வந்துட்டே இருக்கு அமரன் படத்துல இருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமதுல.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

வைரமுத்து வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையமைப்புல ஹரிஹரனுடைய குரல்ல தொள்ளாத மனமும் தொள்ளும் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:47 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்ல நான் அவங்க பூர்ணிமா. அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் இந்த பிளே லிஸ்ட்ல ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல இந்த பாடல் சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க வைரமுத்து வரிகள்ல ஜோடி படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிம்மத்தோளு.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
2: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் சரியா 9:54 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப் அண்ட் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியா ஷோட லாஸ்ட் சாங் நான் பிளே பண்றேன். ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஏ ஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் அண்ட் ஷாகுல் அமீத் இந்த பாடலை பாடியிருக்காங்க. காதலின் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் 10 கெட் செட் கோல உங்க அஜய் ரம்யா கூட நான் உங்க பூர்ணிமா வர போறோம். கெட் செட் கோல செம்மையான கேம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோலு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாடு

மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 20:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஸ் சொன்ன மாதிரி நானும் 10 மணிக்கு வந்தாச்சு. ஏன் கூட இன்னைக்கு யார் இருக்கா? எஸ் அவங்களும் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க.
1: எஸ் ரம்யா அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேரும் தான் இருக்கும் இன்னைக்கு கெட் செட் கோல.
0: எஸ் இன்னைக்கு கெட் செட் கோல சூப்பரான ஒரு கேமோட தான் வந்திருக்கேன். என்ன கேம் தெரியுமா பூர்ணிமா?
1: எஸ் சொல்லுங்க ரம்யா, நீங்களே சொல்லுங்க.
0: எஸ் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன்.
1: ஓகே,
0: அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள பாடல் வந்து பாடணும் நேயர்கள்.
1: ஓகே, அந்த வார்த்தை இடம் பெற்றிருக்க பாடல் ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை வந்து அந்த பாடல்ல எந்த இடத்துல வேணாலும் வரலாம்.
0: எக்ஸாக்ட்லி, அதுதான் இன்னைக்கு கேமா இருக்க போகுது. அது ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும், இல்ல லாஸ்ட் தான் இருக்கணும், மிடில் எங்க வேணா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை இருக்கும்.
1: அந்த வார்த்தை கேட்டோன்னே ஒரு பாட்டு ஞாபகம் வரும், அந்த பாட்டை பாடணும், அவ்வளவுதான்.
0: எஸ் அதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போகுது. இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போன் எடுங்க, 0444289866 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 0444295055454 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட இந்த கேம்ல கலந்துக்கலாம்.
1: எஸ்
0: எஸ் நிகழ்ச்சியில ஒரு முதல் பாடல் கேட்டுட்டு வந்து
1: நிகழ்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
0: எஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன அப்படின்னா மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. உன்னிமேனன் சித்ரா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய ஒரு பாடல், வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதோல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 10:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
2: நான் உங்க பூர்ணிமா.
1: எஸ் கேம் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியாச்சு, ரூல்ஸும் சொல்லியாச்சு. அதாவது அந்த வார்த்தை இருக்கணும் அந்த பாட்டுல, நீங்க என்ன பாட்டு வேணா பாடலாம், ஆனா நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பாடல்ல இருக்கு,
2: அந்த பாட்டுல இடம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான் சிம்பிளான ரூல்ஸோட இப்ப நம்ம கேம் குள்ள போறோம்.
1: எஸ்
2: ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
1: மீன்
2: குழம்போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கான வார்த்தை வந்து மீன் குழம்பு சொல்லிருக்காங்க ரம்யா.
3: சாம்பார் மீன் குழம்பா?
2: ஓ சரி சொல்லுங்க. பாட்டு அந்த வார்த்தை இருக்கிற பாட்டு நீங்க பாடணும்.
1: என்ன பாட்டு சார்?
3: அப்புறம்
2: பாடுங்க, பாடிருங்க, அப்படியே பாட்டாவே பாடிருங்க.
3: அதாவது பழைய சோறு மீன் குழம்பு ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. அது
2: நித்த நித்தம் நெளிச்சோறு. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதை நீங்க பாடிடலாம், பாடி காட்டலாம்.
1: வணக்கம்.
4: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான வார்த்தை இதுதான்.
1: கொடுத்துடலாமா உங்களுக்கான வார்த்தை? உங்களுக்கான வார்த்தை கடிதம்.
2: கடிதம்.
1: கடிதம்ன்ற வார்த்தை இடம் பெற்ற ஒரு பாடல் நீங்க பாடணும்.
3: ஒரு கடிதம் எழுதினேன்.
2: பாடுறீங்க, நிறைய எழுதிருப்பீங்க போல. சரி பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ, நன்றி சார்.
1: எஸ் அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம் பூர்ணிமா மேடம் அண்ட் ரம்யா மேடம்.
2: வணக்கம். உங்க பேரு?
5: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
2: வெங்கட். ஓகே வெங்கட், உங்களுக்கான அந்த வார்த்தை.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மேரேஜ்.
2: மேரேஜ். மேரேஜ்.
1: ஆமா,
2: அது காலேஜ் வேற, டீனேஜ் வேற, மேரேஜ் வேற. இல்ல அதுனா கல்யாணம் திருமணம் நாங்க சொல்லிருப்போமே. மேரேஜ்ங்கிற வார்த்தை இருக்கிற மாதிரி சொல்லணும்.
1: எஸ்
2: சொல்லுங்க பாப்போம்
6: பாட்டு.
2: மாலினி தேவி மேடம் தானே கம்போஸ் பண்ணது இந்த
6: பாட்டு? ஒரு பாட்டு இருக்கு, பழைய
2: பாட்டு இருக்கு. என்ன படம் அது?
6: பழைய பாட்டு தான்
2: அது. சரி ஓகே, இதை நாங்க கணக்கிலும் எடுக்க முடியாது, வைக்கவும் முடியாது. நன்றி, நன்றி மாலினி மேடம்.
6: வேற
2: வார்த்தையா?
1: இல்ல இதுலயே ஒரு பாட்டு இருக்கே, மேரேஜ்ல ஒரு பாட்டு,
2: ஒரு பாட்டு இருக்கு.
6: புதிய பாட்டு, புதிய பாட்டா இருக்கும்?
1: இல்ல இல்ல இல்ல.
2: சோ லீவ், லீவ் இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். லீவ்.
1: ஆமா,
2: இதுக்கு மேரேஜே பரவாயில்ல,
1: அதுவே பாடி இருக்கலாமா.
6: லீவ், லீவ் விட்டாச்சு அப்படின்னு பாட்டு வரும்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல.
6: சரி விட்டாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வருது, முதல்ல தெரிய மாட்டேங்க.
2: சரி பூ, சிம்பிளான வார்த்தை. பூ.
6: பூ போல, பூ போல சிரிக்கும், பால் போல, பால் போல கும்மிடணும். பழைய பாடல்.
2: பழைய பாடல். ஓகேங்க, சூப்பர், நன்றி, அருமையா பாடிட்டீங்க. நன்றி மாலினி தேவி மேடம்.
1: எஸ் அதாவது நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தா அதுல இல்ல கோச்சுக்கிறாங்க நேயர்கள். அது அவங்களுக்கு

0: ஈஸியா அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கல. ஆனா பாடிட்டாங்க, நல்லாவே பாடிட்டாங்க சொன்ன உடனே. ஓகே,
1: அடுத்த நேயர்.
0: வணக்கம். வணக்கம். கணபதி சார், மேரேஜ் வார்த்தை பாட்டு.
2: எனக்கு
0: கல்யாணம் தமிழ் சாதம் ஞாபகம் பாடுவீங்க. அதையும்
2: கல்யாணம் தமிழ் சாதம் காய்கறிகள் பெருமாறும்
0: இதுவே எனக்கு போதும்.
3: நாங்களும்
0: எதிர்பார்க்கிறோம். சரி ஓகேங்க, இனிமே நம்ம கல்யாணத்துல பாடிட்டீங்க பரவாயில்ல. நன்றி.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
0: நூர் முகமது சார்,
4: சொல்லுங்க.
0: ரம்யா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு வார்த்தை.
4: அது பழைய பாட்டு படம் இன்று போல என்று வாழ்க டிஎம்எஸ் பண்ணது.
0: ஓகே,
4: வெல்கம் ஹீரோ, ஹேப்பி மேரேஜ், காஷ்மீர் நிலவு, பள்ளி பாடம்.
0: ஓகே, சூப்பர் சார், நல்லா பாடுனீங்க. ஓகேங்களா?
3: நன்றி, நன்றி,
0: நன்றி.
3: எஸ் அடுத்ததா ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.
3: எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக வெள்ளக்கார துறை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. சத்யபிரகாஷுடைய குரல்ல, யுகபாரதியுடைய வரிகள்ல, டி இமானுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல். கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லி உங்களுக்காக எடுத்து வைக்கிறோம் ரெடியா. எஸ் கேட்டு இணைந்தீர்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே செமதோலை.

0: எஸ் சூப்பரான ஒரு பாடல் வெள்ளக்காரதுரை திரைப்படத்துலேருந்து கேட்டு முடிச்சாச்சு. எஸ்
1: ஆமாம்,
0: எஸ் அப்படி ஒரு பாடலாம் கேட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்க கண்டுபிடிச்சிங்களா பூர்ணிமா
1: இந்த பாட்டு வந்து? மிட் சாங் சொன்னோட எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம நிறைய சரி கொஞ்சம் பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒன் மோர் பர்சனுக்கு. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளே பாடிடலாம்,
0: அவ்வளவுதான்.
1: கோல் எனக்கு இப்படிதான் கேம் போயிட்டு இருக்கு. வார்த்தை அந்த வார்த்தையுடைய இடம் பெற்றிருக்கிற ஒரு பாடல் நீங்க சொல்லணும்.
0: வணக்கம் ரெயின்போயார் இங்கிருந்து.
2: வணக்கம் தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், இப்ப நம்ம வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம், பல பேர் கிட்ட அதை போயிட்டு இருக்கான கண்டுபிடிக்கல இப்ப வரைக்கும். மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தை, ஒரு மிட் ஒரு பாடல் இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டே மேரேஜ் தான் ஆரம்பிக்கும். இப்ப நீங்க சொல்லலன்னா நாங்களே பாடிடுவோம், அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தையை சொல்லிடலாமா?
0: என்ன குடுக்கறது? முடக்கத்தான்.
2: புரியல.
0: முடக்கத்தான் கீரை சொல்லுவோம்ல? ஆமா,
1: இது பாட்டு கடையிலையும் வரலாம்.
0: எஸ்
1: என்ன நிறைய பேர் கேட்டோம், கண்டுபிடிக்க முடியல, நம்மளே பாடிடலாம். மேரேஜ் என்பது
0: வேறு பேச்சு அல்ல,
1: மீனாட்சி சுந்தரேசா. இது வந்து வசீகரா படத்துல வர ஒரு சாங். மேரேஜ் கல்யாண வீட்டுல வரக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. மேரேஜ் என்பது வெறும் பேச்சு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், நம்மளே சொல்லி முடிச்சிட்டோம், அடுத்த காலர் பாக்கலாம்.
0: எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? உங்க பேர்
3: என்ன?
1: ஜெயந்தி.
3: ஜெயா,
1: ஜெயா நல்ல சத்தமா பேசுங்க ஜெயா, சரிங்களா?
0: மகிழ்ச்சியா பேசுங்க, உங்களுக்கான வார்த்தை வந்து ஈஸியாவே கொடுத்துறோம். ஓகே, உங்களுக்கு வந்து முத்து. முத்து,
1: முத்து
0: வார்த்தை.
1: முத்து, ஓ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக வருமா? அண்ணன் தம்பி நாம் இருவோம் இருந்தோம் ஒன்றுக்கும். ஓகே ஃபைன், பரவாயில்ல. முத்து நான் வேற எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பரவாயில்ல.
0: நிறைய முத்து
1: நிறைய இருக்கு.
0: ஒரு முத்து எடுத்து அம்மா கொடுத்தாங்க. நன்றி நன்றி மா.
1: நன்றி. நாங்க நல்லா சாப்பிட்டோம், நீங்க தான் சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. சரிங்க, நன்றி
0: நன்றி நன்றி. எஸ் அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: ரம்யா பூர்ணிமா. இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: சிங்கச்சோழன் இருந்து.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை லீவு. லீவு, லீவு பாருங்க, நானே
4: பாடுறேன்.
1: ஒரு தீவு, லீவு லீவு. ஓகேங்க, நானே ஹிண்ட் வேற கொடுத்துட்டேன், லீவு லீவுன்னு சொல்லி. லீவு லீவு
4: லீவுன்னு கொலம்பஸ் இருந்தா
1: அப்படிங்களா? இன்னொரு பாட்டு இருக்க சொல்ல முடியுமா? இடையில மிடில் வரும், மிடில் வரும்.
4: இது ஏப்ரல் மே இல்ல பசுமே இல்லையா?
1: அதுல லீவ் வராதே.
4: தெரியல, இந்த பாட்டு கூட எனக்கு தெரிஞ்சு.

0: ஃபர்ஸ்ட் லைன் அது அந்த சுந்தரேஷாலாம் ஞாபகம் வந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஆரம்பிக்கும் மேரேஜ்னு சொல்றாங்க.
1: ஓ மேரேஜ் என்பது வெறும்
0: பேச்சு. அது அவங்களா அங்க வந்துச்சு ஆனா சாங் ஃபர்ஸ்ட் லைன் தெரியும்.
1: அப்படிங்களா? ஓகே. நிறைய பேர் அதை யாருமே கண்டுபிடிக்கல. கரெக்டா நாங்களே பாடி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான்.
0: எனக்கு தெரிஞ்சது ஆனா கரெக்டா லைன் தெரியல எனக்கு.
1: ஓ ஓகேங்க.
0: நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: எஸ் அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோமா?
1: பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உமா கலா கலா கலா. ஓகே கலா, உங்களுக்கான வார்த்தை ரம்யா சொல்லுவாங்க.
2: மார்னிங் மார்னிங். உங்களுக்கான வார்த்தை நாணயம். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு பாட்டு. இடையில வரும் இது. அந்த காயின் எல்லாம் வச்சு கூட அந்த பாட்டுல வந்து கேட்பாங்க.
1: பாத்தீங்களா?

0: டஃபா இருக்குங்க, ஈஸியா கொடுங்க அப்படிங்க.
1: ஓகே சரி ஓகே, ரொம்ப விருப்பப்பட்டு கேக்குறதுனா மழை.
2: நாங்கதான்
0: பொறுமை இழந்து பாடிட்டோம் நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆனந்தம் படத்துல
0: பல்லாங்குழியின்
1: மனசுல இடம் பிடிச்சிட்டீங்கம்மா, நான் பாட்ட பாடி
0: அழகா சொல்லிட்டீங்க. பல்லாங்குழி வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் செமங்க.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி. எஸ் எஸ் எஸ், இப்படிதான் இந்த ஷோ வந்து போக போகுது. நாங்க ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை இடம்பெற்ற பாடல்கள் நீங்க பாட போறீங்க, நாங்க வந்து அதை பார்த்தா நம்ம நினைச்ச பாட்டு தானே இது, பரவாயில்லையே பாடிட்டாங்களே சொல்லி நாங்க அப்படியே ஹாப்பியாக போறோம். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா பேட்ட திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு முடிச்சுட்டு நிறைய பாடல்கள் உங்ககிட்ட இருந்து கேட்க ரெடியா இருக்கும். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4,
0: இங்க எல்லாமே சமதோலு.

0: நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது. நாங்க நல்லா இருக்கோம். அண்ட் இப்ப வார்த்தை ரம்யா சொல்லுவாங்க உங்களுக்காக. ஈஸியா வேர்டா கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரெக்வஸ்ட் வச்சுட்டாரு முன்னாடி.
1: ஓகே. திருவிழா.
2: திருவிழா சூப்பர் ஈஸியான ஒரு வார்த்தை.
1: ஆமா
2: பாடிட்டாரு.
0: சம சூப்பரா பண்ணீங்க சந்திரசேகர். அழகா வந்து காட்பாடியில சந்திரசேகர் வந்து பாடி இப்படி சூப்பரா அப்படிதான் பாடணும் சொல்லிட்டு போயிட்டாரு. பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி மேம். ஓகே.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமாமா?
3: சொல்லுங்க.
1: உப்பு.
3: உப்பு கருவாடு.
1: அடடோ,
0: எனக்கு பாடுங்க அப்படியே கேக்குறோம்.
1: சூப்பர் சூப்பர்மா. சொன்ன உடனே டைமே எடுக்கல, உடனே பாடிட்டீங்களா. செம்ம
0: செம்ம. நம்ம கூட யோசிப்போம் அப்பா உப்பா என்ன வார்த்தை அப்படிங்கல. அவங்க அப்படியே பாடி முடிச்சுட்டு போயிட்டேங்க. அவ்வளவுதான். எக்ஸலன்ட் ரதி பாலாஜி மேம், நல்லா பாடுனீங்க. அடுத்த காலர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு
0: பாபு சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாபு சார். உங்களுக்கான வார்த்தை
1: ஓகே. உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்?
0: நாங்க குடுக்கறேன். காற்று. காற்று. எஸ்.
4: காற்றிலே இன்
0: வாசல் வந்தாய்,
4: மெதுவாக கதவு திறந்தாய்,
0: காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். சமங்க நன்றி, ரொம்ப அருமையா பாடுங்க. நீங்க பாடுங்க, நான் முடிச்சு வச்சிட்டேன். சூப்பர்.
4: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: சோ மொத்தத்துல ஈஸியான வார்த்தைகள் குடுக்க குடுக்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க.
1: ஓகே. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: மகே ராகவன்.
1: ராகவன்.
0: ராகவன். ஓகே. பாடு உங்களுக்கான வார்த்தை.
1: எஸ். உங்களுக்கு சர்க்கரை.
0: பாட்டு
1: போட்டிலதான்
0: பாடிட்டீங்க. வீர பாட்டுலாம்.
1: நன்றி.
0: ஓகே. நன்றி.
1: அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ. வணக்கம். பிரபு பேசுறேன். சென்னை.
0: சென்னையில இருந்து பிரபு. எங்க இருந்து பேசுறீங்க சென்னையில இருந்து? சூப்பர். தேங்க்யூ பிரபு, நல்லா வார்த்தைகள் சொன்னீங்க, பாடவும் செஞ்சீங்க.
1: நன்றி. நன்றி சார்.
6: உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலாமா?
0: எங்களுக்கு தாராளமாக, நாமெல்லாம் பயப்படக்கூடாது எப்பவுமே. சொல்லுங்க.
1: ஓகே. நிகழ்ச்சி இந்த மாதிரி தான் போக போகுது. அதாவது வார்த்தை சொன்னோம்னா நம்ம வந்து
0: பாருங்க, நம்ம கேட்டக்கன ஒரு வார்த்தையை கொடுத்து பாட வச்சிட்டாரு. பயங்கர பிரில்லியன்ட் தான் அவரு. எனிவே ஓகே. சோ நீங்களும் ரெடியா இருந்தீங்கன்னா டயல் பண்ணுங்க. And you can get set goal participate பண்ணலாம். 2986-0038 நம்பர் கால் பண்ணி.
1: எஸ். அல்லது 044-292-5554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் பூர்ணிமாவோடவும் இந்த கேமை வந்து நீங்க விளையாடலாம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு.
1: பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து என்ன நம்ம வார்த்தையா வந்து சொல்லிட்டே இருக்கோம். இந்த பாட்டுல கூட ஒரு ஒரு வார்த்தை சொல்ல அவங்க பாடன்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். அப்படி
0: அவங்க வார்த்தை சொல்ல அவங்க பாட்டு பாட, அது கான்செப்டே இந்த பாட்டுல தான் நாங்க எடுத்துருக்கோம் பாருங்களேன்.
1: எஸ் அப்படி ஒரு பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே செம்மதுவுல.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், நேரம் 10 மணி 30 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ.
1: எஸ், கெட் செட் கோல இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கிற ஒரு பாடல், அதை நீங்க பாடணும், அவ்வளவுதான், சிம்பிள்.
0: எஸ், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ நேர்கள் காத்திருக்காங்க, பேசிடலாமா?
1: பேசிடலாமே.
0: எஸ், வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது? அடடா, யாரது? பாட்டு முடிஞ்சிருச்சுங்க, ரெண்டாவது பிளே பண்றீங்களே.
2: சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், ஓகே, சூப்பர், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நான் பேசுறது கேக்குதுல்ல?
2: வணக்கம்
1: சந்திரசேகர்.

0: செல்போன்
1: இசை குயிலம்மை அழைத்திடும் போது தொலைவினில் வாழ்ந்தாலும் போடுவோம் நாமே.
0: சிகரெட் வெக்கம்
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: நேரம் 10:42 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ.
3: எஸ் கெட் செட் கோல இன்னைக்கு நாங்க ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை இருக்கக்கூடிய இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல நீங்க பாடிட்டு இருக்கீங்க. சோ இப்ப நம்ம காலர்கிட்ட பேசலாம்.
2: எஸ், வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிறது? வணக்கம்
4: கோபி.
2: என்ன சொல்றது, ஆம்பல்.
3: ஆம்பல், ஓகே,
2: சூப்பர் பாட்டு இருக்கு சார். இதுல என்ன சார்? ஓகே ஓகே சார், நன்றி நன்றி. எஸ், அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? இல்லங்க, ஆம்பல் ஆம்பல்
5: நன்றி.
2: நன்றி, வணக்கம். அடுத்து யார் பேசுறாங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
6: வணக்கம்,
2: கலீல் அகமது சார்.
6: ஆமா,
2: உங்களுக்கான வார்த்தை ரம்யா சொல்லிருந்தாங்க, ஆம்பல்.
7: உன் பூவிழி வார்த்தைகள் போதும் அடி, பாங்கா இலைகள் மலருதடி. சமங்க,
2: என்ன பாட்டு பாடிட்டீங்க கலீல் சார்? நல்லா பாடினீங்க, அருமையா பாடினீங்க.
3: வணக்கம்,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க? சண்முகதுரை சார். உங்களுக்கான வார்த்தை
6: பாட்டு
2: எல்லாம்
6: சொல்லிடுறேன் மேடம்.

0: நாங்க எனக்கு வார்த்தையே கேட்கல, எங்களை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே நீங்க.
1: வாங்க வந்தேன். ஒரு பாடல் இருக்குது.
0: என்னது, என்ன பாட்டு?
2: நன்றி.
3: எஸ் அடுத்த நேர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: குட்டம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன்.
0: ரவி, ஓகே, வணக்கம். உங்களுக்கான வார்த்தை
3: பத்து.
0: பத்து
4: மேடம்,
3: பத்து. பத்துன்ற வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடணும்.
0: பத்து.
3: பத்து.
4: பத்தா?
3: ஆமா, பத்து. சார் சூப்பரான பாட்டு இருக்கு சார். அந்த வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கும் சார் பாட்டு.
0: அதாங்க வார்த்தை, இப்படிதான் ஆரம்பிக்கும் பாட்டு பத்துக்குள்ள.
3: சரி, அடுத்து நேர்கிட்ட கேப்போம், வாய்ப்பு கொடுப்போம். நன்றி சார். வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். அவடியிலிருந்து பாஸ்கரன்.
0: பாஸ்கரன், ஓகே. அந்த வார்த்தை பத்து.
3: வணக்கம். ரெயின்போ. வணக்கம்.
0: வணக்கம். விளையாடிட்டு இருக்கோம். ரம்யா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு, சரிங்களா?
3: உங்களுக்கான
0: வார்த்தை
6: கொஞ்சம்
0: என்ன பாட்டு, நல்ல பாட்டு.
3: ஏன் நிறுத்தி விட்டேன்,
0: ஏன் நிறுத்தி விட்டேன், அந்த அளவுக்கு ரசிச்சு கேட்டு இருந்தோம். நீங்க பாடுறது
3: நீங்க பாடுற அழகா இருந்துச்சுமா. நன்றிமா. நன்றி.
0: உங்க பேர் திருப்பி சொல்லுங்க மேடம். அமுதமாவே பாடிட்டீங்க, செம. நன்றி. நன்றி மேடம். நல்லவா நாங்க. வா வா மஞ்சள் மலர், தர்மத்தின் தலைவன் நினைக்கிறேன். எவர் கிரீன் ஹிட் சாங்ஸ் அதெல்லாம். வா, ஓகே. அடுத்து.
3: எஸ் அடுத்து.
0: அடுத்து கமா, நான் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டோம்ல. அடுத்து கமா. வணக்கம். உங்க பேரு?
7: ராஜசேகர். கேக்கு தம்பரம். பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லி
0: சொல்லிட்டாங்க. பாடிட்டாங்க. பாடிட்டாங்க.
7: ஓகே மேடம்.
0: ராஜசேகரன் சார், உங்களுக்கான வார்த்தை
7: சொல்லுங்க. ட்ரை பண்ணிருக்கேன்.
3: எஸ்
0: உங்களுக்கான வார்த்தை காதல். பாருங்க எவ்வளவு ஈஸியா கொடுக்குறேன்.
7: அப்படியே. காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானோ. ஓகே மேடம். அடுத்த நேயர் ரெடியா இருப்பாங்க.
0: ஓகே. நன்றி.
3: நன்றி. நன்றி சார். எஸ் அடுத்த நேயர். வணக்கம்.
8: இதுவரைக்கும் வணக்கம் மேடம். நான் வந்து தேவரோட செம்பத்தூர்ல இருந்து
0: பேசுறேன். ஓகே.
8: பழைய பழைய காலத்து மனுஷன் நானு, அதனால பழைய பாட்டை சொல்லு.
0: நேற்று. நேற்று. நேற்று.
3: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம். நான் பிரகாஷ்.
0: பிரகாஷ்.
3: ஓகே. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? ஓகே. கொக்கு.
0: கொக்கு.
3: கொக்கு.
9: கொக்கு.
3: ஆமா.
0: இன்னொரு
3: பாட்டு கொக்குல ஞாபகம் வருது. வணக்கம். ரெயின்போ. யார் இங்கிருந்து?
0: ரத்தினம்.
3: கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம். ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை தங்கம். தங்கம். தங்கம்.
9: தங்கம்.

0: பிரைவர் துண்டோ சாமாங்க எப்படி நல்லா பாடுங்க. ஓகே
1: நன்றி சார், நன்றி
0: நன்றி.
1: எஸ், இப்போ நேர்கள்லாம் வந்து வார்த்தை சொல்ல அவங்க பாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பூர்ணிமாக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன்.
0: பாத்தீங்களா,
1: பூர்ணிமா எனக்கு வந்து ஒரு ஈஸியான வார்த்தை வந்து கொடுக்க போறாங்க நினைக்கிறேன். எஸ் பூர்ணிமா, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கட்டா? என்ன கொடுக்க,
0: என்ன கொடுக்க, டஃபா கொடுக்கணுமே, இவ்வளவு நேரம் சேர்ந்து நம்ம எல்லாரையும் பாட வச்சோம்.
1: என்ன கொடுக்கறது? சரி, குடை.
0: குடை இது நம்ம கேட்டோம் இல்லையா, ஆல்ரெடி இல்லையா? அது மழைதான் கேட்டீங்களோ. அப்ப அந்த பாட்டே பாடலாமா? மழை
1: இல்ல, இது போங்க.
0: ஐயோ, குடையா? குடை வந்து, குடை வந்து அந்த மழை வருதுதான், அந்த பாட்டு தான் எல்லாருக்குமே டக்கு ஞாபகம் வருது. மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா. ஓகே, பட் குடையிலேயே ஆரம்பிக்கிற பாட்டு அப்படின்னா எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம். வேற ஏதாவது பாட்டு இருக்கா?
1: இல்ல, இது ஓகே,
0: அக்செப்டட் அக்செப்டட், புரியுது அக்செப்டட். ஓகே சரி, ஓகே நீங்க வந்து சொல்லுங்க. நெஞ்சம். நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது எனக்கு அதுதான் தக்கு ஞாபகம். அதுமே ஒரு, அதுவும் ரெட்ரோ சாங் தான் கிட்டத்தட்ட. அதுதான் அது. அப்புறம் வந்து நெஞ்சி நீலே, அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு நெஞ்சம்ங்கிற வார்த்தையில. வேற நீங்க, நம்ம வேற நம்ம காலர் எடுக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
1: நாங்கெல்லாம்
0: பாடி முடிச்சிட்டோம், இப்ப வந்து இப்படிதான் பாடுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம் உங்களுக்கு.
1: வணக்கம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: ரம்யாவுக்கும் பூர்ணிமாவுக்கும்
0: வணக்கம். பத்மாவதி மேடம் தானே? பத்மாவதி மேடம், உங்களுக்கு
2: பத்மாவதி மூணு வணக்கம்.
0: ஓகே, உங்களுக்கு ஒரு வார்த்தை மலர்கள்.
2: மீன் குழம்புல இருந்து வரண்டுக்கணு.
0: மீன் குழம்பு நீங்க அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே,
1: சூப்பர்.
0: மலர்கள்.
2: மலர்கள், மலர்களை போல்
0: தங்கை உறங்குகிறாள். பாசமலர் தானே? சூப்பருங்க, நல்லா பாடிட்டீங்க, எக்ஸலன்ட். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த காலர் பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: சைதப்பேட்டை ஆனந்த் மேடம், நல்லா இருக்கீங்களா? இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். உங்களுக்கான வார்த்தை நீயும். நீயும்
3: மேடம்,
0: நீயும் நன்றி.
1: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு காலர் இவங்க தான் அப்படி.
0: நிறைவு காலர் இவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்போம், நீயும் கேட்கலாம், கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம். வணக்கம்.
4: ஹலோ,
0: உங்க பேரு?
4: பேரு
0: பிரியா விஜயகுமார். நீயும் நானும் போகும் நேரம், நல்ல பாடு, அவ்வளவுதானா? வானில் எங்கும் வெள்ளை மேகமே. ஓகே, அது வந்து ஒரு 400 அப்படிதான் படத்துல இருந்து வர சாங். சூப்பரா பாடுனீங்க பிரியா விஜயகுமார், அருமையாக பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விட்டீர்கள். மிக்க நன்றி.
1: கொடுக்கலாம் இன்னொரு வார்த்தை
0: எடுக்கலாம், எடுக்கலாம். நன்றி பிரியா. ஓகே,
1: வணக்கம். ரெயின்போ யார் எங்கிருந்து?
5: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: விஜயா ரவி லாஸ்ட் காலர், நீங்க தான்.
1: வணக்கம், உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
5: சொல்லுங்க.
1: என்ன கொடுக்கறது? சிங்கம்.
0: சிங்கம் பாருங்க, சிங்கம். ஓகே, சிங்கம் சிங்கம் பாடிட்டாங்க. சிங்கம், ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுதான் பாடிட்டீங்க, செம.
1: ஓகே ஓகேமா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, சோ இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையா பாடினாங்க.
1: எஸ் சூப்பரா வந்து நாங்க வார்த்தையை கொடுக்க கொடுக்க ரொம்ப அருமையா வந்து நேயர்கள் எல்லாருமே பாடி முடிச்சாங்க. எஸ் பூர்ணிமாவும் நானும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
0: நாங்களும் என்ஜாய் பண்ணி நாங்களும் பாட ஆரம்பிச்சிட்டோம்னா பாருங்களேன்,
1: ரொம்ப சூப்பரா போச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல.
0: ஆமா ஆமா ஆமா
1: போச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா, நீங்க வார்த்தையை கொடுத்தா தானே பாடல் பாடுறத பாக்க முடியுது. ஆனா இங்க வந்து வார்த்தையே கிடையாது, ஹம்மிங் தான், தன்னன்னு
0: ஹம்மிங்லயே போட்டு முடிக்கிறோம்.
1: ஆமா, அப்படின்னு சொன்னாலே ஒரு பாட்டு இருக்கு. அப்படி ஒரு பாடல் வறுமை நேரம் சிவப்பு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு, சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து கேட்டு

0: எனக்கு மட்டும் ஓகே.
1: அப்படியா? தேவை பாவை பார்வை.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும்.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்த அயராது பாடுபட்டவர் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,571

50 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அண்ட் நான் உங்க பூர்ணிமா. எல்லாருக்கும் காலை வணக்கம். அண்ட் உங்களுடன் ரெயின்போல வந்து இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல வந்து சில பேர் சொல்ற அறிவுரைகள்லாம் நம்ம வந்து கேட்டுப்போம், சிலதை கேட்போம், கேட்க மாட்டோம், கேட்கணும்னு தோணும், அப்படி நிறைய இருக்கு. பட் சில அறிவுரைகள் வந்து என்றைக்குமே நான் வந்து இதை நான் கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த அட்வைஸ் வந்து சொன்னாங்க, இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு நல்லாவும் இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும், ரொம்ப செலக்டடா தான் இருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்களை தான் நீங்க எனக்கு என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. சோ இந்த அறிவுரையை இப்ப வரைக்கும் நீங்க லைஃப்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு யார் அந்த அறிவுரையை உங்களுக்கு சொன்னது அப்படிங்கிற இந்த விஷயத்த நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணி இன்னைக்கு வந்து என் கூட உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இந்த விஷயம் தான் நம்ம பேச போறோம். உங்க பூர்ணிமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சாங் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி இந்த பாடலை பாடிருக்காங்க. கே செல்வபாரதி வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, பிரியமான விளை படத்திலிருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்துள்ள

0: நேரம் சரியா 11:09 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற அறிவுரை எது, அந்த அறிவுரையை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அந்த அனுபவங்களை என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு பாடல் நான் பிளே பண்ண போறேன். ஏ ஆர் ரஹ்மான் இசையில இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள்ல வந்துகிட்டே இருக்க உங்களுக்காக பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்கள்ல வைரமுத்து வரிகள்ல ஏ அழகுமான் இசையில நியூ படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:16 ஆகுது. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அண்ட் உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத அட்வைஸ் அண்ட் யார் கொடுத்தாங்க அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேம், சந்திரசேகர்.

0: சந்திரசேகர் சொல்லுங்க. சந்திரசேகர் நீங்க ஃபாலோ பண்ற அட்வைஸ் இது
1: மேம், மத்தவங்க கொடுத்து நான் ஃபாலோ பண்ற அட்வைஸ் அப்படிதானே
0: மேம்?
1: ஓகே, அது வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணு அப்படின்ட்டு என்னுடைய பாட்டி தாத்தா பெரியவங்க சொல்லுவாங்க மேம். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த சேவிங்ஸ் பண்ணா கூட இந்த காசு அப்படிங்கறத பிரிச்சு பிரிச்சு வெவ்வேறு துறைகள்ல பண்ணணும், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சில சமயம் ஏதாவது மாச கடைசியில காசு அப்படிங்கறத இடிச்சா கூட நான் சேமிச்சு வச்சிருக்க கூடிய காசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆகோ அல்லது வேற எதுலயாவது காசு வரும்
0: நன்றி சந்திரசேகர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. காலை வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வெங்கட், ஓகே சொல்லுங்க சார். நீங்க இந்த மாதிரி வழங்கப்பட்ட அறிவுரை இன்னைக்கு வரைக்கும் நன்றி மேடம், அருமையா சொல்லீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: அகல்யா மாறன் பேசுறேங்க.
0: அகல்யா மாறன் சொல்லுங்க. அகல்யா,
2: என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க எய்த் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிருக்காங்க, பர்சனல் மேட்டர்லாம்.
0: ஓகே,
2: அவங்க வந்து அத போய் அந்த சம்பந்தப்பட்டவங்கட்டே சொல்லிட்டாங்க.
0: சோ இது மாதிரி தேவையில்லாம நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க கூடாது.
2: என்ன விஷயத்த கேளு, கேட்காத விஷயத்த சொல்லாத, சொல்லாத விஷயத்த கேட்காத, கடைபிடிச்சுக்கோ, யாருக்கிட்டே எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ண, கடவுள்கிட்ட மட்டும் உன்னுடைய குறைகளை சொல்லு.
0: உண்மை, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. கடவுள்கிட்ட சொல்லலாம், அது ஓகே, அது நம்மளுடைய இமோஷனலா நம்ம ஷேர் பண்ணிக்கிறது ஓகே. மிக அருமையா சொன்னீங்க.
2: ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகி அவங்க குடும்பமே ரெண்டா பிரிஞ்சிருச்சு.
3: இல்ல, மகன் மகன்
0: ஓ, உங்களுடைய மகன் சொல்லிருக்காரு கடன் வாங்கிராதீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லி.
3: கடன் வாங்கக்கூடாது, நம்ம வந்து எப்பவுமே உழைப்ப நம்பி,
0: உழைப்ப நம்பி இருக்கணும். அருமையான அறிவுரை தான் உங்க மகன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி நீங்க இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற அறிவுரை அது யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கறத நான் கேட்டு இருக்கேன். 2986008 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நேரம் சரியாக 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அண்ட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன், யுவன் சங்கர் ராஜா இசையில. இந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, பிரதீப் ரங்கநாதனுடைய வரிகள்ல, லவ் டுடே படத்துல இருந்து. இது FM Rainbow 101.4, இங்க எல்லாமே செமதோளு.

0: பிரதீப் ரங்கநாதன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை மற்றும் குரல்ல லவ் டுடே படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:24 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ. உங்க லைஃப்ல கொடுக்கப்பட்ட ஒரு வேல்யூபிளான அட்வைஸ், அந்த அட்வைஸை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க அப்படிங்கறது என்ன, அந்த மாதிரியான அறிவுரை அப்படின்னு சொல்லி தான் கேட்டு இருக்கேன். நிறைய நேர்கள் அருமையான அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஷேர் பண்ணிக்க 2986003 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க டயல் பண்ணலாம். அண்ட் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜு சொல்லுங்க சார், உங்க நீங்க இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை எது?
1: அறிவுரையை விட எங்க அம்மா கிட்ட போய் ஏதாவது விஷயம் சொல்லுவேன், அது உன்னால முடியும் போடான்னு வாங்க,
0: அவ்வளவுதான்.
1: நன்றி
0: சார், ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க ராஜு சார். இந்த மாதிரி நீங்களும் பகிர்ந்துக்கலாம். அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன் யுவன் சங்கர் ராஜா இசையில. இந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, இல்ல இல்ல யுவன் சங்கர் ராஜா கிடையாது, இந்த பாடல சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிமி பாடியிருக்காங்க. இவனும் பாடியிருக்காரு வாலியோட வரிகள்ல, தீனா படத்துல இருந்து.

0: ரெயின்போ நிகழ்ச்சியில நான் உங்க பூர்ணிமா. சோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அது யார் சொன்னாங்க அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், அண்ட் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க டயல் பண்ணி பேசலாம். லைஃப்ல கொடுக்கப்படுற அட்வைஸ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், ராஜசேகர் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க எந்த அறிவுரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அருமையான தலைப்பு மேடம். என் அருமை தாய் தந்தையை அற்ற என் அருமை மனைவி இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேடம். யாருக்கும் துரோகம் பண்ண கூடாது, யாருக்கும் ஏமாத்த கூடாது,
0: யாரையும் தீமை விளைவிக்க கூடாது, யாருக்குமே
1: கோபப்படக்கூடாது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அகழ்வாரை தாங்க நிலம் போல நம்ம இகழ்வாரை பொறுத்த
0: தலை. ஓகே, சோ நமக்கு தீங்கு செஞ்சாலும் அதை பொறுமையோட நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது.
1: ஆமா, கடைசி வரைக்கும் அதை கடைபிடிப்போம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி ராஜசேகர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ இது மாதிரி உங்களோட அனுபவங்களை 2986-0038 அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், சென்னை கோயம்பு மல்லி பேசுறேன் மேடம்.
0: மல்லி சொல்லுங்க மேடம்.
2: எப்பவுமே தன்னம்பிக்கையா இருக்கணும்னு அம்மாதான். அப்புறம் உன்னால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி இருந்தாலும் யாருக்கு இல்லன்னு அளவுக்கு செய்யணுவாங்க.
0: ஓகே ஓகே, சோ உன்னால முடிஞ்ச உதவி சின்னதாக இருந்தாலும் அத நீங்க கொடுங்க அவங்களுக்கு. மத்தவங்களுக்கு
2: உதவி செய்ய முன்னாலும் உன்னால முடிஞ்ச உதவி சின்ன சின்னதை செய்ய அப்படின்னு. எப்பவுமே தன்னம்பிக்கை இருக்கு, கடன் அதிகமா வாங்காத.
0: ஓகே, தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க, அது இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி மல்லி மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே மாதிரி உங்களோட அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் 2986-0038 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த பாடல், இந்த பாடல பழனி பாரதி வரிகள்ல ரமண கோகுலாவுடைய இசையில விஜய் பாடியிருக்காரு பத்ரி படத்துல இருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செமதோலு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் சரியா 11:32 ஆகுது. FM Rainbow 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க.

0: ஸ்ரீனிவாஸ் அண்ட் டிம்மியோட குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏ அழகுமான் இசையில ஜோடி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:44 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அண்ட் உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அறிவுரை, அது இன்னைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு?
1: இருப்பதை வைத்து வாழ்வது இல்லாதவருக்கு உதவுவது.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ரெண்டு வரி திருக்குறள் மாதிரி சொல்லிட்டாரு அழகா.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
2: பிரகாஷ்.
0: பிரகாஷ் புரசைவாக்கத்தந்த சொல்லுங்க சார், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை எது?
2: ஃபாலோ பண்றதுன்னு என் மனைவி சொல்றாங்க. ஆரம்பத்துல வந்து நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன் மனைவி சொல்றேன்.
0: சரி,
2: ஆனா அது எல்லாமே தப்ப தப்பதான் போயிட்டு நான் பண்றது எல்லாமே.
0: சரி,
2: அதுல இருந்து என் வைஃப் சொல்றதா கரெக்டா இருக்கும்.
0: உங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றீங்க, அது கரெக்டாவும் இருக்கு உங்க லைஃப்ல.
2: நன்றி
0: பிரகாஷ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
0: யார் எங்க பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சரி முருகன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை எது? யார் சொன்னது?
3: இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை என்னடா, நான் வந்து எங்க தாத்தா சொல்லுவாரு, எங்க அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க மேடம், நம்ம வந்து நம்ம பெரியங்களா இருக்கட்டும், நீங்க பெரியவங்களா இருக்கணும் சிறியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம நல்ல உங்க சொன்னா கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன எனக்கு பெரிய சின்ன இருந்தாலும் நீ சின்ன கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அறிவு சின்ன பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களும் யாரா இருந்தாலும் ஒரு பண்புடன்னு சொன்னா
0: அதை கேட்டுக்கலாம் அப்படிங்கறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் 2986-0038 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க லைஃப் எதற்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை எதுங்கிறத எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்த பாடல் கார்த்திக் குரல்ல தாமரை வரிகள்ல, ஹரி ஜெயராஜ் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன அறிந்தால் படத்துல இருந்து இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதும்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேரம் சரியா 11:53 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அறிவுரை, அந்த அறிவுரை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து
1: ராஜலட்சுமி
0: மேடம் சொல்லுங்க, என்ன அறிவுரை நீங்க இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அறிவுரைங்கிறது வந்து 50 வருஷமே ஆயிட்டு, இருந்தாலும் இன்னும் அது அதை கடைபிடிச்சுக்கிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். திருமணம் பண்ணும் பொழுது ரொம்ப 18 வயசு, அப்ப திருவாரூர் பக்கத்துல கிராமம், இங்க சென்னையில குடுக்கும் போது இது பெரிய குடும்பம், 10 பேரு இந்த வீட்டுல. நான் சந்தமா வளர்ந்துட்டால ரொம்ப ஒரு இது, எதா இருந்தாலும் வம்பு வளர்க்கறது அப்படி, அது கோவப்படுவேன் அழுவேன். அது எங்க பாட்டி சொன்னாங்க, பெரிய குடும்பம், ஒன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு இங்க வரக்கூடாது.
0: பாட்டி சொன்ன அறிவுரை இது வரைக்கும் வச்சு அந்த குடும்பத்தை நல்ல விதமா நீங்க நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இத்தனை வருட வாழ்க்கை வேற இல்லீங்களா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி ராஜலட்சுமி மேடம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் பத்மாவதி மேடம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா தான் சொல்லி விட்டதுமா. அப்பா அம்மா சொன்னதை நாங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு நல்லபடியா ஒரு குழந்தைங்களா தான் நல்லா இருக்க வேண்டியது.
0: ஓகே, சோ இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த விஷயம் சொல்லவே இல்லையே. எல்லா விஷயமும் அனைத்துமே அவங்க சொல்றதுதான் அப்படிங்கிறீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி மேடம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், ராணி மேடம் சொல்லுங்க. ராணி மேடம், இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண அந்த அறிவுரை இது?
3: எங்க அம்மா தான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க, யார் சொன்னாலும் உடனே அதாவது வேக வேகமா பதில் சொல்லிடாத, பேசாம யார் சொன்னாலும் அமைதியே கேட்டுக்கிட்டு இருக்கணும். நீ உடனே சொன்னா அவங்க வந்து தப்பா நினைப்பாங்க, தப்பா இருந்தாலும் பொறுமையா போகணும். வழியே நீ அதுக்கு உடனே ஆர்கியூமெண்ட்டும் அதாவது உன்னோட ப்ரெடிக்ஷனும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் இப்பவும். ஆனா வந்து கோவம் வந்தாலும் வெளியே
0: கோவம் வருது, ப்ரெடிக் பண்ணக்கூடாது, கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, அதை நீங்க பொறுமையா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கன்னு உங்க அம்மா அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 90% உங்களுக்கு சரியாக இருக்கும் என்னோட அனுபவத்துல நானும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் இதோட நான் சைன் ஆஃப் பண்றேன். அடுத்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஆர்ஜே பிரகதீஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மற்றும் ஒரு அருமையான நாள் அருமையான நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then it's bye from me பூர்ணிமா. உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து ஹரி ஜெயராஜ் இசையில பா விஜயுடைய வரிகள்ல கார்த்திக் கிருஷ் மற்றும் ஹரணி இந்த பாடல பாடியிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செமதோடு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை முழுமையாக பாடாமல் 2 சரணங்கள் மட்டுமே பாடுவது குறித்து காங்கிரஸ் செயற்குழு எடுத்துள்ள முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சோமாலியாவின் பண்ட்லான் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி 2 நிமிடங்கள். இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் திட்டம். பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு, பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இதுவரை தரமான கல்வி என்பது எட்டாக்கனியாகவே இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு இருந்து வந்துள்ளது. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்போ சரியாக 12:07 ஆகிட்டு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியா வித் மீ ஆர்ஜே பிரகதீஷ். சரி, இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதியா நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போகிறோன்னா, ஒரு விஷயம், நீங்கள் நிறுத்திய ஒரு விஷயம் என்ன, அந்த நிறுத்திய விஷயத்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க ஐயன், அது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 2986000038 மற்றும் 2952055544 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொண்டு உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். சரி, நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா எங்கேருந்து?
1: சைதாப்பேட்டையிலிருந்து.
0: சைதாப்பேட்டை மேம், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் நிறுத்திய ஒரு விஷயம் என்ன மேம், கேட்குதுங்களா?
1: மகிழ்ச்சியா
0: இருக்கீங்க நிறுத்தினதுனால?
1: ஆமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஆ கலாமா சொல்லுங்க.
2: ஆ
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: நன்றிமா
0: கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார். சென்னை பெருமலந்து வள்ளி பேசுறேன்
0: சார். வள்ளி சொல்லுங்க.
3: சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும் சார்.
0: கோபம்?
3: உங்க அம்மா திட்டம் மூக்கு மேல கோபம் வருது, எதுவும் சொல்ல வேணான்றானு. இப்ப அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டேன். இப்ப அந்த கோபத்துக்கு பதிலா சந்தோஷமா சிச்சி சிச்சி கம்முன்னு.
0: கோபத்தை எப்படிலாம் விட்டீங்க? ஏதாவது பயிற்சி பண்ணீங்களா இல்ல ஏதாவது?
3: அதெல்லாம் இல்ல சார்,
0: வணக்கம்
4: கோவில் கோவில் கோவிலா சுத்திட்டு இருந்தேன் சார்.
0: சரி,
4: டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுல இருக்க வேலையை முடிச்சுட்டு கோவில் அந்த பூஜை இந்த பூஜை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எஃப்எம் நம்ம கொரோனா டைம்ல எஃப்எம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோவில் போறத நிறுத்திட்டு இப்ப எஃப்எம்மே கோவிலா நினைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க.
0: கேக்கவே நல்லா இருக்கு.
4: அதுதாங்க சார், நான் வந்து சந்தோஷப்படுறேன். கோவில் சாமி அது இல்லன்னு சொல்லல, இருக்கு. ஆனா நம்ம வேலையில
0: அதாவது
4: அந்த டென்ஷனோட போயிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு.
0: ஒருத்தரை ஒருத்தர பாக்குற அனுபவம் வந்து வானொலியிலேயே உங்களுக்கு கிடைச்சிருது. கரெக்ட்டுங்களா?
4: கிடைச்சிடுதுங்க சார். அந்த இன்பம் வந்து இந்த வானொலி கொடுத்துடுது எனக்கு.
0: ரொம்ப ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு.
4: குறையிட்டு நம்ம குறைகள்

0: நீ திருப்தி படுத்துக்கிறத விட நான் இந்த மாதிரி பேசி நான் என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன்.
1: ஒரு
0: புது வித்தியாசமா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார். சூப்பர் சார்.
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. சரி, நான் இதுக்கு முன்னாடி கோவில் போயிட்டு இருந்தேன். சரி, கொரோனா காலகட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் எதுவுமே செய்யாமல் இருக்க தேவையில்ல. ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகிறானுவோ எனக்கு வந்து வானொலியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பட்டாபுரம்லேருந்து கலையரசி. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ, கேட்குதுங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஐயா.
1: அப்படிங்களா? இப்போ கேட்குதுங்களா? வணக்கம்.
2: தொடர்ந்து படிக்க முடியலையே, படிப்பு நிறுத்தணுமா, இல்வாழ்க்கையில புகுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் படிப்பை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு தொடர்ந்து வேலை படிக்க முடியல, அதனால கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இல்வாழ்க்கையில இருந்துட்டு அப்படியே அப்புறமா 4 டிகிரி படிச்சுட்டோம் ஐயா.
1: வாழ்த்துக்கள்மா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் கோபப்படுற விஷயம் சொன்னாங்க. இன்னொருத்தங்க இப்போ நான் படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஒவ்வொரு புது விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பார்த்த முதல் நாளை என்ற பாடல். உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல். தாமரையின் வரிகளில் ஹாரி ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:21 ஆகிட்டு இருக்கு. சரி, நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இந்த ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சரி இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் நிறுத்திய ஒரு விஷயம் என்ன, அந்த நிறுத்திய விஷயத்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298600038 மற்றும் 2952055544. ஸோ இது வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான பதிலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து என்ன பதில் சொல்லிட்டு கேட்கலாம் அடுத்த காலர். வணக்கம். வணக்கம்.
1: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க.
1: நான் அந்த ஆயிலி ஃபுட்ஸ் தான்.
0: புரியல.
1: ரொம்ப வந்து எண்ணெய் அதெல்லாம் சாப்பிடுவேன்.
0: ஓகே, ஆயில் ஃபுட்ஸ். அதாவது எண்ணெய் போற எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நிறுத்திட்டீங்களா?
1: நிறுத்திட்டேன்.
0: சோ அது நிறுத்தினால மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா.
0: சோ நீங்க நிறைய டெம்ட் ஆவீங்களா சாப்பிடும் போது, ஐயோ இது நல்லா இருக்குமே சாப்பிட்டுடலாமேனு சொல்லிட்டு?
1: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸ் அப்டன் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
0: ஓகே.
1: ஆனா நிறுத்தினால நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு.
0: உங்களுக்கு விசிபிளா தெரியுது.
1: டேஸ்ட் அப்படி இருக்கும், அப்புறம் அந்த டெம்ட் வராது.

0: ஓகே, சரி, ரொம்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. சரி, ஸோ கடைசி காலர் என்ன சொன்னாங்கன்னா, ஆயில் ஃபுட்ஸை வந்து நான் ரொம்ப தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இது வீட்டு பத்மாரி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து கொஞ்சம் என் பிள்ளைங்களை வாங்கி கொடுத்தாலாம் ஊடு வேணும் புடி வரணுமா இருப்பேன்.
0: சரி,
1: இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு சார்.
0: சரி, அதாவது பிடிவாதம் பிடிச்சிங்க, பிடிவாதத்தை விட்டுட்டீங்க, கரெக்ட்டுங்களா?
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: ஸோ ப்ரெஷர்லாம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா?
1: ஆமாம் ஆமாம்,
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிம்மா. சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. சரி, அழகாக சொன்னாங்க. சரி, அடுத்து பிடிவாதமாக இருந்தேன், பிடிவாதத்தை விட்டு இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: அண்ணாநகர்லேருந்து மாலினிதேவி பேசுகிறேன்.
0: மாலினிதேவிம்மா, சொல்லுங்கள்.
2: எனக்கு எப்பவுமே எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த நேரத்துக்கு வரணும், கரெக்டாக நல்லா ரெடியாக இருந்தால் கிளம்பி கூப்பிட்டு போனோம்.
0: அதான் பர்ஃபெக்டாக
2: எனக்கு,
0: எனக்கு
2: வந்த பிறகு அவங்க வந்து கிளம்பின பிறகு நான் கிளம்புவேன்.
0: ஓகே,
2: அதனால கொஞ்சம் நம்மளுக்கும்.
0: சோ அப்ப அவங்களே வந்து உங்களுக்கு மாத்திட்டீங்க, அதாவது நீங்க மாறாம அவங்கள மாத்திட்டீங்க. அப்போ நீங்க மாறாம அவங்க ரெடி ஆனாதான் நான் ரெடி ஆகணும், உங்களை மாத்திட்டீங்க.
2: நான் மாத்திக்கிட்டேன். நம்ம காத்திருப்போம், எல்லாமே ட்ரெஸ் பண்ணி காத்துட்டு இருந்தவங்க. இந்த வெயில் காலத்துலாம் நம்மளால தாங்க முடியாது.
0: சரி,
2: பாருங்க பாருங்க, வரங்க வரல வரலன்னு யோசிச்சுட்டே இருப்போம்.
0: காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது, அந்த மாதிரி டைமை யார் வேஸ்ட் பண்ணது எனக்கு கோவம் வரங்க. சரி, டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, யார் யாரெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாட்டு போடுன்னு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அடுத்த பாட்டு வந்துட்டுருக்கு. தாம் தூம் திரைப்படத்திலிருந்து அன்பே நண்பே என்ற பாடல், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
2: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நீ வளர்ந்தது வேற பிரமிலா, இப்ப பசங்களுக்கு ஸ்பேஸ் கொடு அப்படிங்குவாங்க. அப்ப அவங்களை விட்டு வேலைக்கு நான் ஃபர்ஸ்ட் பட்டன் மொபைல் தான் வச்சிட்டு இருந்தேன். இப்ப பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நேயர் பதில் சொல்லுவேன் நானு கரெக்டா. அப்புறம் நேயர் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, மேடம் சூப்பரா சொல்லிட்டீங்கன்னு. அதுல ஹாப்பியா இருப்பேன். என்ன அம்மா நம்மள எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இப்போ.
1: சோ உங்களோட மாற்றம் வந்து அவங்களுக்கே ஷாக் ஆயிருச்சு. அப்போ
0: ஷாக் ஆயிட்டு எப்பவுமே கேள்வி கேட்பாங்க, என்ன கரெக்ட் டைத்துக்கு வரல, எனக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் அப்படிதான் வளர்ந்தேன். எங்க அப்பாட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்லிட்டு செய்வேன். எங்க குழந்தைங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் நார்மல் தான், நீ இதுக்கு போய் பெருசா நினைச்சுக்காத, இதுக்கெல்லாம் சண்டை போடாத அப்படின்வாங்க. இப்ப நான் அவங்களை விட்டு விலகி என்னுடைய உலகத்துல இருக்கேன். நான் நிறைய படிக்கிறேன், இந்த மாதிரி ஆன்சர் சொல்றேன், பதில் சொல்றேன். சரி, நம்மள நாலேஜ் வளர்த்துக்க முடியுது.
1: உள்ளதுதான்
0: அது, அது அந்த ஒரு சேஞ்ச் வரும் இல்லையா பெண்களுக்கு மெனோபாஸ் அந்த டைம்ல, அதுல வந்து நம்மள மாத்திக்கணும்.
1: சோ மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களை.
0: அதாவது
1: அவங்க எதிர்பார்க்கிற சேஞ்ச் உங்களுக்குள்ள வந்துருச்சு.
0: ஆனா அவங்களே வந்து இப்ப சொல்றாங்க, அம்மா நான் இங்க போயிட்டு வரேன், இங்க இவ்வளவு டைம் ஆயிடும் அப்படின்னு. இதைதானே நான் முன்னாடி எதிர்பார்த்தேன். இப்ப விட்டாங்க, அவங்களே வந்து என்கிட்ட சொல்றாங்க.
1: மாற்றங்கள் குடுக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோவ திரைப்படத்தில் இருந்து அகநகை என்ற பாடல். கார்த்திக் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

0: நேரம் இப்போ 12:31 ஆயிட்டு இருக்கு. ஆயுஷ் நேகதி நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் சார்.
0: முகப்பேர்ல இருந்து பிரமிளாமா, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும். அத நான் உடனே நான் வளர்ந்தது எங்க நாகப்பட்டினம், எங்க அப்பா வளர்த்தது அந்த கரெக்ட் டைத்துக்கு போயிடணும், அதை என் குழந்தைங்க மேலையும் திணிப்பேன். அவங்க வரணும், கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேனா, இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். அவங்கதான் உலகன்னு இருந்தேன் நானு. டக்குன்னு அவங்க வந்து மாறிட்டாங்க. ஏஜ் ஆக ஆக அவங்க ஸ்பேஸ் கேக்குறாங்கல்ல, அது கொடுக்க மாட்டேன். எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் தான் அதை டீச் பண்ணுவாங்க.

0: தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 12:40 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நீங்க சின்ன அடுத்த காலர் என்னன்னு தான் புதுசா சொல்றாங்கன்னு நம்ம பாப்போம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க.
3: தலைமுறை இடைவேளை ரொம்ப அதிகமாயிருக்கு.
2: எதுமா
3: தலைமுறை இடைவேளை பத்தி கேக்குறீங்களா?
2: இல்ல இல்ல, நான் கேட்டது என்ன, தலைமுறை இடைவேளை லாஸ்ட் காலர் சொன்னாங்க. நீங்க நிறுத்திய ஒரு விஷயம் என்ன, நீங்க வந்து நிறுத்தின ஒரு விஷயம் என்ன, அந்த விஷயத்தை நிறுத்தினதுனால நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க?
3: அதாவது பிள்ளைகளுக்கா நம்மளுக்கா?
2: உங்களுக்கு தான். உங்களுக்கு தான்
3: பிள்ளைகளுக்கு நிறுத்தினதுனால என்ன மகிழ்ச்சி அடைய?
2: இல்ல இல்ல, உங்களுக்கு நிறுத்தினதுனால. இப்போ நான் நிறைய டீ குடிப்பேன், நிறைய பேர் இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க ஆயில் ஃபுட்
3: சீரியல்
2: இப்போ தெரிஞ்சே பிடிக்காம பாத்துட்டு இருந்தீங்களா என்ன?
3: இல்ல, எனக்கு அதுல அவ்வளவா நாட்டம் இருக்காது எப்பவுமே. ஏன்னா திருப்பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா அப்பா இதுதான் பாப்பாங்க,
2: ரேடியோ
3: வானொலி தான் கேப்பாங்க திருப்பிள்ளையிலேயே. அதையே கேட்டதுனால நேரம் திருடுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே பாத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் இடையில. அப்ப எதுல பார்த்தப்ப, சரி இது நேரத்தை திருடுது, 5 புலன்களை கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஏன் இதை விட்டுட்டு நம்ம ஏன் வானொலி மட்டும் கேட்டுட்டு நல்ல புத்தகங்களை
2: மக்களோட மக்களா இணைஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே லிசனராவும் இது பண்ணிட்டு.
3: ஆமா, இப்ப வானொலி கேக்குறேன், புத்தகங்களை வாசிக்கிறேன், நிறைய நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் எடுத்துட்டு வரேன், நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் எழுதுறேன். அப்ப இந்த நேரத்தை திருடாம எவ்வளவு வேலை பாக்குறோம் பாத்தீங்களா?
2: கரெக்டா சொன்னீங்க பாருங்க, நம்மள நம்மளே முன்னேற்றத்துக்கு, நம்மள நம்மளே மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயமா அதெல்லாம் பண்றீங்க, சோ அதுவே பெரிய மகிழ்ச்சி.
3: ஆமாமா, நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், பாட்டையும் பாடுவேன் வானொலியில. நேற்று கூட வானொலி நிலையத்துக்கு தான் போயிட்டு, கொடைக்கானல் போயிட்டு அங்க வர சொல்லி இருந்தாங்க, வந்தார் வென்றாரு நிகழ்ச்சியில போய் பேசிட்டு 1 மணி நேரம் எனக்காக கொடுக்கப்பட்டது. நான் நல்லா சிறப்பா பேசி பாடல்களும் கேட்டு நிறைய

0: நல்ல விஷயங்களையும் கொடுத்தேங்கப்பா. இதெல்லாம் வந்து எனக்கு மேல நான் மேம்படுத்திக்கிட்டது, எனக்கு நானே அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டது. அதாவது யாருமே பாராட்டணும், அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்க நான் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா நம்மளை பத்தி நாலு வார்த்தையெல்லாம் நினைக்க கூடாது. நம்மளை நாமளே அடிக்கடி ஊக்கப்படுத்திக்கிறனும், அங்கீகாரம் கொடுக்கணும், நல்ல விஷயங்களை ஈடுபடணும், நேர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்திக்கிறனும். வானொலியில
1: கருத்துக்களை
0: சொல்லும் போது ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல மனசும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்குங்கப்பா. கோடி கோடி கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடையாத மனசு வந்து வானொலியில பேசி அதுல போய் எல்லாத்துலயும் பேசி கலந்துக்கும் போது எனக்கு ஆனந்தம் அதிகமா ஏற்படுது.
1: அது கவிதை மாதிரி இருக்குது, கோடி கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காது வானொலியில பேசின மகிழ்ச்சி.
0: வானொலி வந்து ஒரு வரப்பிரசாதம். நான் எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லுவேன், எல்லா மக்கள்கிட்டயுமே, நீங்க வானொலி கேட்கலைன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு இதை கிளக்குறீங்க வாழ்க்கையில அப்படின்னு
1: தான் சொல்லுவேன். நிச்சயமா நிச்சயமா. கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வெஸ்டமாம்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன்
1: சார். ராஜலட்சுமிமா சொல்லுங்க.
2: நான் என்ன பொறுத்த வரைக்கும் கோபப்படுறது, கோபப்பட்டுட்டு என்ன பண்ணுவேன், என்ன யாரு என்னாச்சும் சொன்னாங்கன்னா சாப்பிடவும் மாட்டேன், வேலையும் செய்ய மாட்டேன்.
1: அதாவது கோபப்படுறது இல்லம்மா, ஒரு வழக்கத்தை நீங்க விட்டுட்டீங்க, அதுல எப்படி மகிழ்ச்சி
2: அடைவீங்க?
1: விட்டுட்டேன்
2: கோபப்படுறதே கிடையாது.
1: சூப்பர்.
2: யாரு யாரு என்ன சொன்னாலும் யாரையோ சொல்றாங்க அப்படின்னுட்டு நம்ம காயில உழங்காதான், ஏன் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிருக்கிறேன். அதுவும் இப்ப ஏதோ இப்போ கேட்டா உடனே கிடைக்கணும் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசுல எல்லாம். இப்ப பசங்க கிட்ட எல்லாம் ஒன்னும் முடியல, அதனால அவங்க எப்ப வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்களோ இருக்கட்டும், அது மாதிரி பொறுமையையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா
1: சேர்த்துக்கிட்டீங்க. அதாவது கோபத்தை விட்டுட்டீங்க, பொறுமையை சேர்த்துக்கிட்டீங்க.
2: ஆமா ஆமா சார்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நீங்க கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் வணக்கம். ஸோ அழகா சொன்னாங்க, நான் கோவத்தை விட்டுட்டேன், கோவத்தை விட்டுட்டு பொறுமையை சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது என்னோட கருத்து. சரி, அடுத்த காலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆவடி. ராணி, நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது உங்க சிக்னல்
3: சரியில்லை,
1: இணைப்பு சரியா இல்ல. சரி, அடுத்த வாட்டி கால் பண்ணுங்க. வணக்கம்
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடவக்கத்திலிருந்து சித்ரா சார்.
1: சித்ராமா சொல்லுங்க.
3: என்ன சார் தலைப்பு?
1: நீங்க அதாவது நீங்க நிறுத்திய ஒரு விஷயம் என்ன, அதை நிறுத்தினதுனால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்பா அப்படின்றது என்ன?
3: நான் வந்து ரொம்ப அமைதி சார், சின்ன வயசுல இருந்து.
1: சூப்பர். அதாவது போன் பண்ண காலையிலே நீங்க தான் வந்து நான் ரொம்ப அமைதிங்கிறீங்க, எல்லாருமே கோபப்படுறாங்க.
3: இல்ல கொஞ்சம் ஹவுசர் படாது கேளுங்க.
1: ஐயோ,
3: சொல்லுங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்து அமைதி, ரொம்ப பேச மாட்டேன், ஊமை பொண்ணுன்னு கூட நினைப்பாங்க சில பேர். இந்த பொண்ணு இன்னும் பேசவே மாட்டேங்குது. ஆனா இப்ப சார், இப்ப வயசானப்பறம் யாருன்னா எதுனா சொன்னா கோபம் வந்துடுது சார்.
1: அதாவது அந்த அமைதிக்குள்ள ஒரு சூறாவளி இருக்கு. அந்த அமைதிக்குள்ள ஒரு சூறாவளி இருந்திருக்கு.
3: ஆமா சார், அமைதிக்குள்ள சூறாவளி இருந்து வெளிப்பட்ட மாதிரி இப்போ. அந்த மாதிரி யாருன்னா சொன்னா வர்றது கோபம், அப்புறம் வந்து பொறுமையா அவ்வளவு பொறுமையை கடைபிடிப்போம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறுறேன் சார், மறுபடியும் நம்ம எடுத்து பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறுறேன், பொறுமையா இருக்கணும்.
1: அவ்வளவுதான்.
3: அடுத்த
1: காலர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கங்க, பூந்தமல்லி பாகலட்சுமி.
1: பாகலட்சுமிமா சொல்லுங்க.
4: தம்பி, நான் வந்து பசங்களை ரொம்ப சார்ந்து இருந்தேன். ஹலோ.
1: கேக்குதுங்கம்மா சொல்லுங்க.
4: கேக்குறீங்களா சரியா?
1: எனக்கு கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது, சொல்லுங்க.
4: கேக்குதுங்களா? பசங்களை ரொம்ப சார்ந்து இருந்தேன் நான். அப்புறம் தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியுது அவங்க வேலைக்கு போறாங்க, சும்மா அவங்க போன் பண்ணல, அவங்க செய்யலன்னு அதே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு அவங்க கையம் இருக்கும்போது எனக்கு

0: பண்ணுவாங்க. கேக்குதுங்களா உங்களுக்கு?
1: எனக்கு கேக்குதுங்கம்மா.
0: எனக்கு கேக்கவே இல்ல உங்க குரல்.
1: சரி சரி.
0: அப்புறம் இப்ப நானு என்னுடைய டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எப்ப பண்றாங்களோ அப்ப பேசிக்கலாம். நம்ம சும்மா அவங்கள வந்து தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன போனே பண்ணலையே,
1: அவங்களுக்கே அந்த அக்கறை வருது.
0: அப்பப்ப பண்ணுவாங்களே பண்ணலையே. அம்மா என்னங்கம்மா எப்படி இருக்கு? இல்லப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான்ப்பா அப்படின்னு சொல்றது. அப்ப சரி, அதோட என்ன பண்ண, இந்த ரேடியோ கேக்குறது, பாட்டு கேக்குறது, நம்ம இலக்கியம், இது நம்ம என்னென்ன ப்ரோக்ராம், ஹலோ எஃப்எம், இது டாக்டரு, இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டு என்ன மாத்திக்கிட்டு இதையெல்லாம் பத்தி அவங்க கேட்டா சொன்னா ஒரே சந்தோஷம். அம்மா நீங்க இவ்வளவு மாறி இருக்கீங்களா, இது எல்லாம் சொல்றீங்களே எங்களுக்கு, அப்ப நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரே சந்தோஷம்.
1: அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா வராங்க.
0: இப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்கு, பசங்களை டிஸ்டர்ப் பண்றது இல்ல அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கு.
1: அருமையா அருமையா சொல்லுங்க. நன்றிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ அழகாக சொன்னாங்க. சரி, என்ன நான் மாற்றிக்கிறேன், என்ன நான் மாற்றிக்கிட்டால் என்ன சுற்றி இருக்கிறவங்க மாறுறாங்க அப்படின்ற விஷயம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஸோ எல்லாமே நோட் பண்ணுங்கள். நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் போதும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளை தேடி வரும். சரிங்களா? அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க? வணக்கம், கேட்குதுங்களா?
2: சொல்லுங்கள் சார்.
1: கேக்குதுங்களா? எனக்கு வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேன். சரி சொல்லுங்க. நீங்க நிறுத்திய ஒரு விஷயம் என்ன? அந்த விஷயத்தை நிறுத்தினதுனால எந்த அளவு சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்க. கேக்கலீங்கம்மா, இணைப்புல ஏதோ போல. சொல்லுங்க.
2: ஹலோ,
1: சொல்லுங்க. கேக்குது கேக்குது, கேட்டுதான் இருக்கேன்.
2: வியாபாரம் இருக்கும்போது நல்லா அக்கா தங்கச்சி எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க சார். ஹலோ,
1: கேக்குதுமா சொல்லுங்கம்மா.
2: இப்போ வந்து நல்லா எல்லாருக்குமே நல்லா பிரச்சனை கொண்ட அவங்களுக்கு நல்லா பெரிய அக்கா சின்ன அக்கா நல்லா அவங்களுக்கு என்ன கேக்குறாங்களோ கொடுத்தேன்.
1: அதாவது சொல்லுங்க
2: சார்.
1: இப்ப என்ன அடுத்த கலர் லைன்ல இருப்பாங்க சொல்லுங்கம்மா. ஹலோ
2: ஹலோ.
1: இணைப்பில் சில கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன நான் மாற்றிக்கிட்டேன், என்ன நான் மாற்றிக்கிட்டதுனால ஸோ நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா போதும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க, நம்மளையும் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்னியன் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் நோக்கே என்ற பாடல், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 12:56 என்று ஆகிட்டுருக்கு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இது வரைக்கும் காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் நான் கோபப்படுறதை மாற்றிக்கிட்டேன், சாப்பிட்ற பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன், சரி நிறைய பேர் நிறைய பேசுகிறத மாற்றிக்கிட்டேன், இதுலேருந்து மாதிரி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் நான் மேம்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கால் கிடைச்ச அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கால் கிடைக்காதவங்க இனிமேல் அடுத்த ப்ரோக்ராம்ஸ் மற்ற இதில் இன்னொரு நாள் கூட ட்ரை பண்ணுங்கள், கால் கிடைக்கும். நிகழ்ச்சி நிறைவு பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து முட்டைக்கலக்கு என்ற பாடல், ஜிவி பிரகாஷ் இசையில் கென் கருணாஸ் எழுதி பாடிய பாடல். இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். மீண்டும் 2 மணிக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.

0: நிலாவ கையில பிடிச்ச ஒலிச்சித்திரம். இயக்கம் ராமநாராயணன், இசை சங்கர் கணேஷ், நடிப்பு சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பலர். வானொலி வடிவம் டி எம் சங்கரன்.
1: பிச்சுவா பக்கிரி வெச்சு புட்டான் கத்திரி, ஏமா தற்கொலை பண்ணிக்க போற?
2: நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பண்ணையார் காலையே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணிட்டாரு. அதனாலதான் நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்க வந்துட்டோம்.
1: நம்ம ஊர்லதான் பஞ்சாயத்துன்னு பத்து சோம்பேறிங்க இருப்பாங்களே, அங்க போய் சொல்ல வேண்டியதானே?
2: சொன்னேன், அதுக்கு அவங்க குழந்தைய நாளைக்கு பஞ்சாயத்து கொண்டு வா. காலையனோட அங்க அடையாளங்களோ இல்ல பழக்க வழக்கங்களோ குழந்தைக்கு இருந்தா உன்னையும் குழந்தைய அவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க.
1: கொண்டு போக வேண்டியதானே?
2: அது எப்படிங்க குழந்தை வச்சு நிரூபிக்க முடியும்?
1: ஆக காலையனுடைய பழக்க வழக்கங்கள் வேணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளைக்கு பஞ்சாயத்து குழந்தைய கொண்டுட்டு வா. காளையங்கிட்ட உன்னையும் உன் குழந்தைய சேர்த்து வைக்கிறேன்.
2: ஐயா
1: போமா.

0: என்னம்மா பஞ்சாயத்துக்கு போறியா?
1: ஆமா அண்ணே.
0: குழந்தைய காட்டு.
1: என்ன குழந்தை உதட்டுல தடவுறீங்க?
0: மாயமந்திரம் இல்லம்மா, பஞ்சாயத்து கொண்டு போ.
1: அண்ணா நீங்க வரலீங்களா?
0: நீதிக்கு பஞ்சமான அந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து. நாங்க வரலம்மா, நீ போ.
1: சரிண்ணா.
0: பிச்சுவா பக்கிரி வெச்சு.

0: சாப்பிட்டான் கத்திரி.
1: என்னதான் சொல்லு, யானை மேல வந்து தீர்ப்பு சொல்ற பெருமை நம்மூர் பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும்தான் உண்டு.
2: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
3: என்ன காத்தாயே, குழந்தையோட வந்திருக்கிறியா?
4: ஆமாங்க சாமி.
3: கணக்கு புள்ள,
2: ஐயா
3: குழந்தைய வாங்கி பாருடா. காளையனோட அங்க அடையாளம் பழக்க வழக்கம் ஏதாவது இருக்குதான்னு.
2: சரிங்க, குழந்தை எப்படி கொடுமா?
3: என்னடா காளையா, குழந்தை உன்ன மாதிரியே சப்பு கொட்டுது.
5: சப்பு கொட்டினா என் குழந்தை யாருங்களா?
4: இந்த ஊர்ல உன்னை விட்டா வேற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்ல சொல்லு.
3: டே காளையா, நம்ம ஊரு வனபத்ர காளியம்மன் துணையா சொல்லு, இந்த குழந்தை உனக்கு பிறந்தது இல்ல சொல்லுடா.
5: ஆமையா, எனக்கு பிறந்த குழந்தைதான். பஞ்சாயத்துல போய் சொன்னதுக்கு என்ன
3: மன்னிச்சிருங்க. சரி சரி, அந்த குழந்தையும் பொண்ணையும் ஒழுங்க வச்சு காப்பாத்து, சரிதா? பஞ்சாயத்துல போய் சொன்னதுக்காக 100 ரூபாய் அபராதம்.
5: சரிங்க
3: காத்தாயே, குழந்தையோட போய் அவங்க கூட குடும்பம் நடத்து போ. பச்சையப்பா
0: சாமி,
3: இந்த பஞ்சாயத்து தீர்ப்ப சுத்துப்பட்டு 18 கிராமத்துக்கும் தண்டோரா போட்டு சொல்லு போ.
0: சரி சாமி.
4: எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, அந்த குழந்தை உதட்டல என்ன மந்திரம் பண்ணீங்க?
0: மந்திரமாவது மாயமாவது, தந்திரத்தை தந்திரத்தாலதான் வெல்லணும். அந்த குழந்தை உதட்டல தேன தடவன
4: எனக்கு
6: கொஞ்சம் பரம்பரை பரம்பரையா நிக்கிறோம். சரி சரி, குழம்பு ஊத்து. என்னமா அது, குழம்புல உப்பு பத்தல போல் இருக்கு.
4: உப்பு பத்தலையா? உப்பு ரொம்ப போட்டா ரோஷம் வந்துட போகுதுப்பா.
6: என்னமா விளையாடுறியா? நான் ஒண்ணு ரோஷம் கட்டவை இல்ல. இப்ப நாம சாப்பிடுறது பண்ணையார் விட்டு சாதம். பஞ்சாயத்துல அவர் சொல்றதா எனக்கு வேதம்.
4: உங்களை திருத்தவே முடியாதுப்பா. அப்பா, இனிமே நான் நடக்க முடியாதுண்ணா. என்ன செய்யறது?
7: என்ன செய்யறது, நடந்துதான் போகணும்.
4: நடக்கணுமா? ஐயோ, ஏய் இங்க வாங்க, இந்த கேர பிரிச்சு போடுங்க. என்ன சேரோட கொடுப்ப எங்க வீட்டுல விடுங்க. என்ன பாக்குறீங்க, நான் யார் தெரியுமா? யானைக்காரர் வீட்டு பொண்ணு.
7: நீ
4: எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ சும்மாரு, தூக்குங்க.

0: அதெல்லாம் விளையிட போயிருமா?
1: எல்லாம் எனக்கு தெரியும், போங்க. ஐயோ யோ யோ, இறக்குங்கயா. விளையிற பயிர் இப்படி காலை மிதிச்சு அழைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: நாங்க என்னவா பண்ணுவோம், அவங்கதான் நடக்க சிரமமா இருக்குன்னு தூட்டு போச்சு.
1: அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? என்ன பெருசா சேத்துல நடக்கிறதுக்கு இந்த அழட்டிக்கிறியா? நிறுத்தியா அம்மாடி, உன்னை நாலு பேர் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, இப்ப நடந்து போமா?
2: நான் யாருன்னு உனக்கு தெரியாது.
1: ஏன் தெரியாது? நீ ஒரு பணக்கார பாம்பு குட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்திரிச்சு நடந்து போ. யோ, போய் வேலையை பாருங்கயா.
3: நாசமா போறவன்.

0: பறக்க விட்டுட்டாளா? மோசமான அவளை முச்சந்தியில நிக்க வைக்கல. அல்டாப் ஆறுமுக மக ஆறவல்லி நான் இல்ல.
1: நிறுத்துங்கம்மா, தங்கச்சி மேலையும் தப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கோவப்படுங்கம்மா.
2: ஆமா, அதெல்லாம் என்ன ஏதுன்னு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். நீ வாமா.
0: அப்பா.
2: அட வாடா கண்ணு, வா.
1: அம்மா, உங்க தாலியை காட்டுங்க.
0: எதுக்குடா?
1: காட்டுங்களே. ஏமா, தாலிக்கு விலை வெறும் 10,000 ரூபாய் தானா? அம்மா, வேற எதுக்கு வேணாலும் விலை பட்டியல் போடுங்க, ஆனா தாலிக்கு மட்டும் போடாதீங்க.
0: எனக்கு தெரியும்,

0: மிஸ்டர், மெட்ராஸ்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
1: வேலை பார்க்கல, படிச்சுட்டு இப்பதான் வரேன்.
0: பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க.
1: என்ன வேலை?
0: வாட்ச்மேன் வேலை.
1: வாட்ச்மேன் வேலையா?
0: ஆமா, அங்கிருந்து என்ன பாதுகாத்துட்டு வரீங்களே, அதனால நினைச்சேன் ஒருவேளை வாட்ச்மேன் வேலை பார்த்திருப்பீங்களோன்னு.
1: அது வந்து தண்ணி தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது.
0: குடிங்க, ஊத்துறேன்.
1: பரவாயில்லைங்க, நானே குடிச்சுக்கிறேன்.
0: நான் ஊத்துறேன்.
1: நானே குடிச்சுக்கிறேன். நானே குடிச்சுக்கிறேன்.
0: ஐயோ,
1: என்னமா, நான் போய் குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: இருங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியும், இது ரொம்ப ஆழமான குளமாச்சே. குடம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு. இப்ப என்னங்க?

0: என்னங்க, யாருக்கு இவ்வளவு குடம்?
1: எல்லாம் உனக்குதான்.
0: என்னக்கா, ஒரே ஒரு குடம் தானே தொலைச்சீங்க?
1: அதான், ஒரு குடத்துக்கு பதிலா 100 குடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற, நான் எப்பவுமே 1 100 ஆக்குவேன். உனக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து பாரு.

0: ஏன் பெரியமா, காலையில 4 மணிக்கு வந்த, சாயந்தரம் 4 மணி ஆகப்போதே, சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா?
1: இன்னும் இல்லம்மா.
0: இந்த பணக்காரங்களே இப்படித்தான், வேலையை வாங்கிக்குவாங்களே தவிர சாப்பாடே போட மாட்டாங்க. சரி சரி, ஸ்டவ்ல காப்பி வச்சிருக்க, சக்கரை போட்டு குடி.
1: சரிம்மா.
2: ஏய் முனியம்மா, நில்லு தள்ளு. சீனியா போடுற சீனி?
3: ஏமா காஃபில உப்பு போடுற?
2: பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் வித்தியாசம் தெரியணுமே, அதான் நமக்கு சீனி, அவங்களுக்கு உப்பு. எப்படி உங்க அம்மாவோட சிறப்பு?
3: உப்பு என்ன விலை விக்குது இவ்வளவு போடுறிய?
2: ஏ ராசாத்தி, நாளையில இருந்து குறைச்சு போடுறேன்.
4: சபாஷ், தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி இங்கே பார்த்தாச்சு, உனக்கு எதையுமே இல்லையாமா?
3: நீ சும்மாருனா, ஏழைங்களை எப்பவும் அடக்கித்தான் வைக்கணும். நீ குடுமா, குடி.
1: உப்பா இருக்கு வேணும்.
3: குடி, உப்பு சாப்பிட்டதா நன்றி உணர்ச்சி வரும். குடி. நான் பிஏ பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, பேப்பர்ல நம்பர் வந்திருக்கு.
5: ரொம்ப சந்தோஷம்மா.
3: அப்பாப்பா, நான் எம்ஏ படிக்கிறேன்ப்பா.
5: எதுக்குமா வீணா பெரிய படிப்பெல்லாம்? இப்ப நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு நம்ம ஜாதி ஜனத்துல மாப்பிளைய காணோம்.
6: அத்தா, நீங்க சொல்றது முத்தான வார்த்தை. வேறசா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க.
7: ஆமாங்க, உங்க பொண்டாட்டி வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா பொண்டாட்டின்னு ஞாபகம் மறதியா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க.
5: அதான பார்த்தேன் அம்மாடி, நம்ம வீரபாண்டி பண்ணையார்ல, அவர் நம்ம கிட்ட சம்பந்த வச்சுக்க தினம் ஆள் மேல ஆள் அனுப்புறாரு. அவரோட பையன் பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருப்பான், நல்லா படிச்சும் இருக்கிறான். நாளைக்கே அவங்கள பொண்ணு பாக்க வர சொல்லட்டுமா?
3: எனக்கு அந்த மாப்பிள்ள ஒண்ணு வேண்டாம்ப்பா.
6: இது எங்க போய் முடிய போதோ?
5: நீ கவலைப்படாதம்மா, இவ அப்படிதான் பொசுக்கு பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. யோ கணக்கு புள்ள, நாம புதுசா வாங்கிருக்கிற தோட்டம், அத பாப்பாவை கூட்டு போய் காட்டு.
7: வாங்கம்மா போலாம். ஞாபகம் மாதிரி
5: அழிச்சாட்டி முடிச்சுனா இருக்கிறானே.

0: பத்து நிமிஷம் சுகம், பத்து மாச சோம. அவசரப்பட்டதுக்கு ஆயுசு பூரா அவமானம். புரியல, உங்க குழந்தை என் வயித்துல வளருது.
1: இந்த தப்புக்கு நான் தான் காரணம்.
2: அண்ணே, அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டிய. என்ன பாக்குற, ஒரு பொண்ணோட நிலைமை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். துர்கா, என்னடா பணக்கார பாம்பு குட்டி பாசத்தோட பேசுதேன்னு பாக்குறியா? பாம்பு கிட்ட விஷம் மட்டும் இல்லம்மா, நாகரத்தினமும் இருக்கு. துர்கா, நாம ரெண்டு பேரும் எவ்வளவுதான் சண்டை போட்டிருந்தாலும் பழி வாங்க இது நேரம் இல்லம்மா. உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, இந்த கல்யாணம் எங்க அப்பா சம்மதத்தோட நடக்கணும்னு விரும்புறியா? ஆனா அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. பயப்படுத பயப்படாத, இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். துர்கா, நீ ஒன்னு செய்யணுமே.
0: என்ன?
2: நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டணும்.
0: பஞ்சாயத்தா?
2: ஆமா, பஞ்சாயத்தை கூட்டணும். அங்க நீ கர்ப்பமானதையும் அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தாங்கறதையும் சொல்லணும். அப்ப நியாயத்தை நானே கேப்பேன். அப்பாவும் வேற வழி இல்லாம உனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு.
0: நிச்சயமா இது நடக்கும் நம்ப சொல்றியா?
1: துர்கா, அது கண்டிப்பா நடக்கும். அவ சொல்றத நம்பு.
0: சரி, நாளைக்கே நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன்.

0: பிரச்சனையா இருந்தா நான் தீர்த்து வைப்பேன். இது என் வீட்டு பிரச்சனை, அதனால இந்த பஞ்சாயத்து நான் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. பெருசு இங்க வாங்க, நீங்களும் ஊர் பெரியவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பைசல் பண்ணி வைங்க.
1: சரிங்க. இந்தாமா என்ன நடந்ததுன்னு பஞ்சாயத்துல சொல்லு.
2: ஏமா, எங்க அண்ணன் உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டாரா?
3: இல்ல, ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணோம்.
2: அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமாயிட்டியா?
3: ஆமா.
2: என்ன துர்கா சொல்றதெல்லாம் உண்மையா?
1: ஆமா. அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே தப்பு செஞ்சிருக்காங்க, அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா நியாயம்?
2: நிறுத்துங்க. எது நியாயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறதா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆகுறதா, இல்ல இது அவமானம்னு தெரிஞ்சோ பல பேர் முன்னாடி சொல்ல வந்ததா? சொல்லுங்க, எது நியாயம்? அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அப்புறம் இந்த ஊர்ல கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்காது, கர்ப்பமான பெண்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். நான் சொல்றது கசப்பா தான் இருக்கும், ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் காதலிப்பாங்க, அப்புறம் கர்ப்பம் ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்டயே வந்து கேட்பாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கர்ப்பமான பொண்ணுங்களுக்கா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரை பார்த்து யாரும் கற்புள்ள கிராமம்னு சொல்ல மாட்டாங்க, கர்ப்பமான கிராமம்னு சொல்லுவாங்க. இது தேவையா?
0: சாபாஷ். என் பொண்ணு பேசுறதுல இருந்து உங்களுக்கு என்னயா தெரியுது? இந்த துர்கா பொண்ண ஊரை விட்டு விலக்கி வச்சாதான் இந்த கிராமம் உருப்படும்னு எனக்கு படுது. பஞ்சாயத்து உங்களுக்கு என்ன படுது?
4: அமைதி அமைதி. நம்ம பண்ணையார் பொண்ணு சொல்றது நியாயமா தான் படுது. அதனால நம்ம ஊர் நன்மையை கருதி பச்சையப்ப மக துர்காவை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கு இந்த பஞ்சாயத்து.
5: ஊரை விட்டா எல்லாத்தையும் எழுந்துட்டேன். எனக்கு என்ன இருக்கிறது? என் பொண்ணு ஒருத்தி தான், அவளையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா.
6: அடி பாவி, நல்லவமார நடிச்சு உன் புத்திய காமிச்சிட்டீங்க.
2: அப்பா உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது.
3: ஆடு தன்னை அறுக்குறோன்னா நம்புங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை. அடிச்சு
2: புரிஞ்சுக்கிட்டா சரி. பணக்கார பாம்பு குட்டிக்கிட்ட நாகரத்தினம் மட்டும் இல்ல, விஷமும் இருக்கு.

0: விட்டு போற?
1: பச்சையப்பா, நீ எங்கடா போற? நாய வாங்கின கூலிக்கு உன் பொண்ணு இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்குன்னு ஊரெல்லாம் தண்டரா போடுற. நீயேதான் போடுற.
2: இதனால எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, பச்சையப்ப மக துர்காவே இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறதா பஞ்சாயத்துல முடிவு செஞ்சிருக்காங்க. அவளுக்கு யாரும் எந்த வித உதவியும் செய்யக்கூடாது. இது சுத்தப்பட்டு 18 கிராமத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம்.
3: அம்மா, நான் இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டேன், ஆனா உனக்கு தான் எதுவும் செய்ய முடியல. பாய்
4: ஐயா,
3: நீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தண்டூரா போட்டு சொன்ன விஷயம் உங்களுக்கு கேட்டுச்சா?
1: இந்த கிராமம் என்ன நம்ம ஒதுக்கி வைக்கிறது? நாம இந்த கிராமத்தை ஒதுக்கி வைப்போம்.
3: பாய் பாய்.

0: நில்றா, எங்க போற?
1: உப்பத்தினவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். அந்த பொண்ண ஊரை விட்டு தள்ளி வைக்க நானும் தான் காரணம். அதனால நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: டேய், குடிசையில இருக்கிறவகிட்ட நாம போயிட்டு வரலாம், ஆனா குடிசையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுரா.
1: அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாடிக்கையாவும் வேடிக்கையாவும் இருக்கலாம், ஆனா நான் ஒரு ஏழை பொண்ணை ஏமாத்த மாட்டேன்.
0: ஓ, சார் அந்த ரூட்ல போறீங்களா? டேய், அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சினா இப்ப கீழே நிக்கிறியே பிச்சைக்கார மாதிரி, அதே மாதிரிதான் நிக்கணும். எந்த மாதிரி பணக்காரனா மேல நிக்க முடியாது.
1: ஓஹோ, மேல நிக்கிறதுல அவ்வளவு பெருமைய?
0: ஆமாண்டா,
1: கீழே நிக்கிற நான் விழுந்தா லேசாதான் அடிப்படும், ஆனா மேல நிக்கிற நீங்க விழுந்தா எலும்பு கூட தேராது. ஜாக்கிரத,
0: மிரட்டி பாக்குறியா? உள்ள போடா.
1: முடியாது.
0: முடியாது, அங்க பார். டேய், அவனை உள்ள வச்சு பூட்டுங்கடா.
2: நான் எத்தனையோ பேருக்கு புத்தி சொன்னேன், இப்ப நானே புத்தி கெட்டு போயிட்டேன். என் புத்தி கெட்ட தனத்தால தானே நான் எங்க அப்பாவை பறி கொடுத்தேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய சித்தம். சாவறத தவிர வேற வழி எனக்கு தெரியல.
3: நீ சாக கூடாதுமா.
2: அப்போ சட்டப்படி நியாயம் கிடைக்குமா? போலீஸாவது நமக்கு உதவுமா?
3: போலீஸ நம்பி போலி வாழ்க்கை நடத்த கூடாது.
2: அப்போ இதுக்கு என்னதான் வழி?
3: நானே போறேன், நியாயம் கேக்குறேன்.
2: நீங்க போனா அவங்க வீட்டு கதவு திறக்க மாட்டாங்க.
3: இந்த பிச்சுவா பக்கிரி.

0: சிச்சுவா பக்கிரி வெச்சு புட்டான் கத்திரி. துர்காவை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியுமா முடியாதா?
1: அத கேக்க நீ அந்த வெச்சம் கெட்டவள எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது.
0: ஏமா கண்ணு முடியாது?
1: அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ளிய வயித்துல சுமந்ததை மறந்துட்டியா?
0: அதுக்கு உங்க அண்ணன் தானே உடந்த.
1: ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவளுக்கு உறவு கொண்டாட வந்துட்டியா?
0: சரிக்கு காலமாடே கம்மன் இருக்கு கண்ணு குட்டி இந்த தொள்ளு தொள்ளுது.
2: அம்மா யோ யார் யார்கிட்ட எங்க எங்க எப்படி எப்படி பேசணுமோ அவங்க அவங்க அவங்க கிட்ட அப்படி அப்படி தான் பேசணும். அந்த மானா கெட்டவளை தூக்கு போட்டு தொங்க சொல்லு.
0: ஏழை பொண்ணு கெட்டு போனா தூக்கு, பணக்காரி கெட்டு போனா அபாஷன். என்னங்கடா உங்க நியாயம்?
3: சரி சரி ரொம்ப பேசாத, அந்த பொண்ணுக்கு என்ன பணம் வேணும்னு கேளு, கொடுத்துறேன்.
0: பணமா? இன்ச் பை இன்ச் வேலைப்பட்டியில தொங்க போட்டிருக்காங்களே உங்க பொண்டாட்டி, அதுக்கெல்லாம் வேணா விலை சொல்லிடலாம். ஆனா எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா நாங்க ஏழைங்க.
3: ராஸ்கல் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காத, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போறேன் இல்லையா?
0: போறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன், துர்கா இந்த வீட்டுல மருமகளா வாழணும்.
1: பன்னிக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் ஒரே இடத்துல வாழ முடியாது. ஏன் தலைகுனியற வெக்கமா இருக்கா?
0: ஆமா, ஒரு பன்னிக்குட்டியோட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனக்கார பண்ணையார, ஒன்னு துர்கா இந்த வீட்டுல வாழணும், இல்ல உன் மகன் அங்க வந்து வாழணும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் டைம் தர. இப்ப வர.
3: யமனுக்கே டைம் குறிக்கிறவன்னா நீ எனக்கு டைம் குறிக்கிறியா? இன்னையோட உன் கதை கந்தல்.
0: எங்கடா ஓடுற?
4: எங்க இல்லன்னு
0: ஓடுறதுக்கு முன்னாடி என் கட்டை எடுத்து கொடுத்துட்டு போ.
4: அது கடமை.
0: கடமை மட்டும் இருந்தா போதாது, கண்ணியும் கட்டுப்பாடும் சேர்ந்து வேணும். வா.
5: எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்ல என் கடைசி ஊர்வலத்தை பாக்கணும்னு நினைச்சா
0: சத்தியமா இனிமே யாருக்கூட சண்டை போட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால உன் பிரச்சனையை மறந்துட்டேன்னு நினைக்காத. துர்கா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும். அந்த பேராசை புடிச்ச பாவிகளுக்கு எப்படி பாடம் புகட்டுறதுன்னு எனக்கு தெரியும்.

0: டேய் சித்திரக்குள்ள
1: அண்ணே,
0: அண்ணனுக்கு ஒரு சோடா வாங்கு.
1: சரிண்ணே. யோ சோடா குடியா, யோ கோழி சோடா இல்லையா, பன்னீர் சோடா குடியா.
2: பன்னீர் சோடா எல்லாம் உங்களால வாங்கி குடிக்க முடியுமா? விலை 2 ரூபாய்.
0: டேய் சித்திரக்குள்ள, அவன் கடையில் இருக்க மொத்த சாமான் விலை என்னன்னு
1: கேளு. சரிண்ணே, உங்க கடையில உள்ள மொத்த சாமான் என்ன விலை இருக்கும்?
2: எதுக்குங்க
1: சொல்லியா?
2: ஏதோ ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க.
1: 2000 ரூபாய் ஒரே ஒரு பன்னீர் சோடா மட்டும் வட.
2: சரிங்க. இந்தாங்க பணம்.
1: வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. நீயே இந்த ரூபாயை வச்சுக்கிட்டீனா ஒரு சோடா விலை என்ன?
2: 2000 ரூபாய் ஆகுதுங்க.
1: இனிமே உங்க ஊர்ல ஒரு சோடா விலை
2: 2000 ரூபாய். ஒரு சோடா விலை 2000 ரூபாய். ஒரு சோடா விலை 2000 ரூபாய்.
3: இன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்றது நம்ம முறை, பன்னீரே இல்லங்கிற. ஏண்டா எல்லா கடையிலயும் விசாரிச்சு பாத்தியா, பன்னீரே இல்ல?
1: ஆமாங்க, செட்டியார் கடையில கேட்டுட்டேன், சாய் கடையில கேட்டுட்டேன், பன்னீரே இல்லீங்க.
3: எங்கடா போச்சு எல்லா பன்னீரும்?
1: அட நீங்க ஒண்ணு, நம்ம ஊருக்கு புதுசா 4 பணக்காரன் வந்திருக்கிறானுங்களே, அவனுக்கு வாய் கூப்பிடிக்கிறதும் பன்னீர்லதான், கால் கழுவுறதும் பன்னீர்.

0: இவ்வளவு தூரம் ஏங்க தண்ணீரை சொம்பல ஊத்திக்கிட்டு கொல்லப்புறம் போறானா பாத்துங்களே.
1: நீ சொல்றத நம்பவே முடியலடா. தலை கிர்ன்னு சுத்துது, ஒரு சோடா வாங்க.
0: ஒரு சோடா குடியா?
2: சோடாவா? ஒரு சோடா விலை 2000 ரூபாய்.
3: 2000?
0: முதலாளி, முதலாளி இருந்தா கொடுத்துட மாட்டேனா முதலாளி?
3: என்னடா இது அநியாயமா இருக்கு. சோடா 2000 ரூபான்றா, பீடா 4000 ரூபான்றா, இப்படி விலையேத்திட்டு போயிட்டானுங்களே, யாரா அவனுங்க
0: முதலாளி?

0: என்னது
1: நம்ம வீடு குட்டிச்சவரா? எதுக்காக கேட்டானுங்க?
0: அவனுங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லையா? நம்ம வீட்டை வாங்கி இடிச்சு பாத்ரூம் கட்ட
1: போறானுங்களா? இவனுங்களுக்கு கக்கூஸ் வேணும்னா கல்யாண மண்டபத்தை இடிப்பானுங்க போல இருக்கு. ஏயா கணக்கு, அவனுங்க ஒருவேளை கள்ள நோட்டு அடிக்கிற கோஷ்டி சேர்ந்தவனுங்களா?
2: கள்ள நோட்டும் நல்ல நோட்டும், ஆனா அவனுக்கு தங்கத்தை பார் பாரா வச்சிருக்கானுவ.
1: பார் பாராவா?
0: ஏனுங்க இன்னைக்கு ராத்திரி நாம எங்க படுக்கிறது?
1: அடிச்சி வேக்காரனை வச்சுட்டு படுக்கிறத பத்தி பேசுற?
0: அதுக்கு இல்லங்க, இன்னைக்கு ராத்திரி ஊர் போனா கரண்ட் வராதா?
1: ஏன் கரண்ட் கட்டா?
0: அதுக்கு இல்லங்க, ஊர்ல இருக்கிற கரண்ட் எல்லாம் எடுத்து அவனுக்கு ஏதோ விழா கொண்டு வர போறாங்களாம். அதுல ஒரு பொம்பளை வந்து டான்ஸ் விளையாட போறாளாம்.
1: என்னது டான்ஸா? டான்ஸையும் பாத்துருவோம், அவனுங்களையும் பாத்துருவோம்.
2: அவனுங்களே நம்மள கூப்பிடலையே.
1: கூப்பிடலன்னா என்னடா, திருட்டு தடவை பாத்துருவோம்.
2: அதான் நம்ம கை வந்த கலையாச்சே. முதலாளி, முதலாளி, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. யாராவது பாத்திரம் போறாங்க, வாங்க போலாம்.
3: சந்தேகம் இல்ல, தங்கம்தான், தங்கம்தான், சுத்த தங்கம்தான். இனிமே அந்த கால் இருக்கிற தங்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி கொண்டாந்து படுபாவி. என் முதலாளி பார்த்தான் எல்லாத்தையும் தட்டி
1: பறிச்சுக்குவானு. கெட்டு போச்சு. பணக்காரங்களை பார்க்க போறேன் சாக்ல நம்பர் பிளேட்டை திருடும் போதே எனக்கு தெரியும்டா. இது மாதிரி சில்லற திருட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன்டா. பெரிய கொள்ளையே அடிக்க போற.
3: என்ன சொல்றீங்க?
1: அவனை என் மாப்பிள்ளை ஆக்க போற. மாப்பிள்ளை ஆக்குறதும் கொள்ளை அடிக்கிறதும் ஒண்ணுதானடா.
0: யோ கணக்கு, நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன்ன அவங்க நல்லா ஏமாத்திருக்காங்க.
2: அம்மா, அவங்க பால்ல பண்ணு வளர்க்கறாங்க, பன்னீர்ல வாயு பிடிக்கிறாங்க, பாலா பருப்ப படுக்கையெல்லாம் இறைச்சி அதல படுத்துறாங்க.
0: யோ அல்டா பாலுங்க கோடீஸ்வரனாகவும் ஆக முடியாது, இருட்டுக்கு யாரும் வெளியே அடிக்கவும் முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப தயாரா இல்ல.
2: அம்மா, உங்க அப்பா இருக்கிறாரு வில்லாது வில்ல வெங்கல கருப்ப. உங்க அம்மா இருக்கிறாங்களே எமனையே பலகாரம் ஆக்கி ரூபாய்க்கு ரெண்டு வித்துருவாங்க. அவங்களே அசந்து போயிட்டாங்க.
0: அப்படியா?
2: ஆமாம்மா, நீங்க அங்க வந்து பாருங்க, அப்பதான் உண்மையா பொய்யா உங்களுக்கே புரியும்.
4: எல்லாமே தங்க பிரஸ்தான?
5: எல்லாமே தங்க பிரஸ்தான்.
4: பேசு தங்கம்.
5: மேலே இருக்கிறதா தங்கம், பேசு தங்கம் இல்ல. இனிமே தான் செய்ய சொல்லணும்.
4: அப்ப இனிமே தான் செய்ய சொல்லணும்.
5: அப்படியே உள்ளாக புடுங்கிருவேன்.
0: தங்கம் பூசினக்காரே, ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருக்குமோ?
2: இது என்னவா ஆச்சரியம்? அங்க பாருங்க, தங்க பிரச்சனை பல்லு வளர்க்கறாங்க.
4: பன்னீர் தானே?
5: அசல் பன்னீருங்க.
0: நீங்க
5: தண்ணீர்ல இறங்கினா உங்க கால் நனைஞ்சு போகும். நீங்க இங்கேயே இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன்.

0: என்னம்மா ஆளை பார்த்து அசந்து போயிட்டீங்களா?
1: இல்லையா, எனக்கு ஒரு ஐடியா.
0: என்ன, இந்த காரை கடத்திடலாம்னு பாக்குறீங்களா?
1: ஆளையே கடத்த போறேன்.
0: அம்மா,
1: மாப்பிள்ளையதா?
0: மாப்பிள்ளையாவா?
1: யோ, எனக்கு வரப்புற புருஷன் முட்டாளாவும் இருக்கணும், அதே சமயத்துல பணக்காரனாவும் இருக்கணும். அதுக்கு இந்த ஆள் தான் சரி.
0: அவ்வளவுதான, கவரை விடுங்க, நான் செட்டப் பண்ணிடுறேன்.
1: என்னது செட்டப்?
0: கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு ஏற்பாடுமா?
2: என்ன பட்டு பகல்லையே இவ்ளோ லைட் போட்ட வச்சிருக்கானுங்களே!
3: இது என்ன, பங்களாவா இல்ல பவர் ஹவுஸா?
2: எங்க எங்க இப்படிப்பட்ட இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்பட்டா எப்படி இருக்குங்க?
3: சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அதாங்க வரும்போதே சிரிச்சுக்கிட்டே

0: வந்த இல்லைன்னா அடையாளம் தெரியாத. யாரு நீங்க?
1: இந்த ஊர் தாங்க.
0: ஆமா, நேத்து ராஜா ட்ரெஸ்ல இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளவு சாதாரணமா இருக்கிறீங்க.
2: மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க அப்படித்தான் இருப்போம்.
0: ஓஹோ,
3: ஏங்க அப்படி
0: வேண்டுதல் சும்மாரியா? அன்னைக்கு தான் எங்க முதலாளியோட பிறந்த நாள் வருது. அவர் ராஜ பரம்பரையாச்சா, அதனால அவர்களுடைய முன்னோர்கள் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு விழா கொண்டாடுவோம்.
1: ஆமா, இவ்வளவு வசதி இருந்தோம், ஏங்க நாதஸ்வரம் வாசித்து தெரியுறீங்க?
0: ஏன் கிருஷ்ண கடவுள் கையில ஃப்ளூட் வச்சுக்கலையா, சரஸ்வதி கடவுள் கையில வீணை வச்சுக்கலையா, வெங்கடாசரபதி கடவுள் கையில சங்கு வச்சுக்கலையா, அதனால நாதஸ்வரம் மேளம் சிங்கி எல்லாம் இங்க வச்சிருக்கோம்.
1: அப்போ இங்க வச்சிருக்கேங்கறியா?
0: நொங்கிருவேன். யோ, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதான் எங்க ஐயாவுடைய தத்துவமே. எங்க ஐயாவ பத்தி என்ன நினைச்ச? கடல்லையே போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காரு.
1: கடல்லையே போஸ்ட் ஆபீஸா? எதுக்கு?
0: கப்பல்ல போகும்போது லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணணும், அதுக்காக கரைக்கு வர முடியுமா? அதனாலதான் கடல்லையே போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காரு. எப்படி
2: சொல்லப்பா?
0: அந்த ரூம்ல போய் உட்காருங்க, நான் வந்து விசாரிக்கிறேன். முதலாளி வந்துட்டாரு.
1: அப்போ சரிங்க, முதலாளி வந்துட்டாருன்னு சொல்றியா?
0: புளியங்குட்ட தரையா, சும்மா இருற.
4: என்னங்க நம்மள கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டாங்க? ஒரு ஆளே காணோம்.
1: அட சும்மா இருடி. அங்க கவனிச்சியா, பன்னீர் சொம்பு சந்தனக்கிணெல்லாம் தங்கத்திலே செஞ்சு வச்சிருக்கு.
3: அதை விடுங்க, அங்க பாருங்க அதிசயத்தை. மிருதங்கத்துக்கு பட்டு சட்டையெல்லாம் போட்டுருக்காங்க.
1: ஏ மண்டு, அது திண்டு. டேய் சும்மாடா, அங்க எவனோ உருண்டே வரான்.
3: சரி சரி, புறப்படுங்க.
1: புறப்படுங்களா?
3: ஆமா.
1: எதுக்காக போயிடலாம்?
3: எங்க வீட்டுக்கு வர பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் நாங்க ரூபா கட்டு போட்டுதான் பழக்கம்.
5: ஐயோ, இன்னும் நாலு பேரை கூட்டரா போயிட்டோமே.
1: தம்பி.
3: தம்பியா? மரியாதையா பேசுங்க. எனக்கு வயசு 40.
1: அப்ப அண்ணே.
3: சரி சரி, வரதால கவனிங்க.
1: சரி.
3: நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க?
1: உங்க முதலாளிய பார்த்து பேச வந்தோம்.
3: முதலாளிய பார்த்து பேசணுமா?
1: எதுக்காகப்பா இதெல்லாம் அடிக்கிறீங்க?
3: நீங்க எங்க முதலாளிட்ட பேசும்போது உங்க வாய் துர்நாற்றம் அடிக்க கூடாதுங்க. நாங்க இந்த மருந்து அடிக்கிறோம்.
1: நாங்க என்ன வயல விவசாயமா பண்றோம், பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கிறீங்க?
3: அப்போ பூச்சி மருந்து அடிக்கிறோம்னு சொல்றிய?
1: இதுக்கு பூச்சி மருந்தே தேவையில்ல. எதுக்காகப்பா டிவி எல்லாம் வெளியிட்டுட்டு போறீங்க? வீட்டை காலி பண்ண
0: தூக்கி எறிய போறோம்.
1: எதுக்கு?
0: எங்க முதலாளி ஒரு பொருளை ஒரு தடவை தான் உபயோகப்படுத்துவாரு, அடுத்த தடவை தூக்கி எறிஞ்சிருவார்.
1: நாளைக்கு என்ன பண்ணுவீங்க?
0: வேற டிவி வாங்கிக்குவோம். ஏறக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பி இறங்கிட்டாரு. அப்புறம் ஒரு புது பிளேன் செஞ்சு அதுக்கப்புறமே போனாரு எங்க முதலாளி.
1: ஓஹோ, ஆமா, இவ்வளவு வசதி இருந்தா ஏன் சந்தனத்தை பூசிட்டு இருக்கீங்க?
0: சந்தனமா? தங்கத்தை பொடியாக்கி அங்கமெல்லாம் பூசி இருக்கோம்.
4: அப்ப மூணு பேரையும் சுரண்டனா 300 பவுன் தேரும் போல இருக்கே.
0: சுரண்டதுலயே இருங்க, எப்படி இந்த நாடு உருப்படும்?
6: ஆமா, நீங்க எல்லாம் யாரு?
4: இவரு இந்த ஊர் பண்ணையாரு, பெரிய பணக்காரரு.
6: அந்த ஆள் யாரு?
4: வேலைக்காரர்.
6: நீ வேலைக்காரியா?
1: ஐயோ, அது ஏன் வீட்டுக்காரிங்க? டேய், அவர் சம்சாரமா வந்துரு.
6: ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க?
1: அது வந்து என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்.
6: உங்க
1: பொண்ணு? எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க?
0: எங்க முதலாளிக்கு அமெரிக்காவில இருந்து 5 பொண்ணு தர்றேன் நாங்க,
3: பாரிஸ்ல இருந்து 10 பொண்ணு தர்றேன் நாங்க,
0: எகிப்துல இருந்து 8 பொண்ணு தர்றேன் நாங்க.
3: நாங்க வேண்டாண்டு இங்க வந்திருக்கோம்.
1: என் கூட்டு வர்றதானே?
0: அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு வந்து நாங்க பொண்டாட்டி பண்ணி வைக்க முடியும்?
4: கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் பொண்ண மனைவியா ஏத்துக்கணும்.

0: நீங்க சொன்ன விஷயத்தை நான் யோசித்து பாக்குறேன். எதுக்கும் நாளை காலையில என்ன பேலஸ்ல வந்து மீட் பண்ணுங்க.
1: எதுக்காக இந்த பூவு?
2: எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் காதல பூ வைக்காம அனுப்புறதே இல்ல.
3: ஹலோ லண்டனா? ஐயா கல்யாணம் சமூகிச்சாரு.

0: ஜப்பானா? ஐயா கல்யாணம் சம்பவிச்சார். ஹலோ,
1: வணக்கங்க.
0: டெலிபோன் வைக்கங்க ஐயா. கல்யாணம்
1: வணக்கங்க. ஹலோ
0: ஐயா, கல்யாணம் சம்பவிச்சார். ஐயா
1: ஐயா கல்யாணத்துக்கு சம்பவிச்சாரா?
0: அண்ணா நீங்களா? என்ன புண்ணியம் பண்ணீங்களோ, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐயா சம்மதிச்சாரு.
1: ரொம்ப சந்தோஷங்க.
0: ஆனா ஒரு கண்டிஷன்.
1: என்ன?
0: சிக்கனமா தான் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொந்தக்காரங்க யாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க.
2: ஏங்க அப்படி?
0: அவருக்கு உலகத்துல எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க. அவளை வேற வந்து சாப்பிட்டு விட்டு வெத்திரிய போட்டு எச்சிய துப்புனாங்கன்னா இந்தியா தாங்காது.
1: நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க சம்மதிக்கிறோம். இந்த வரவேற்பாடு உண்டுங்களா?
0: உண்டு உண்டு. எங்க தெரியுமா? அரபிக்கடல்ல ஐயாவுக்கு வரவேற்பு, இந்து மகா சமுத்திரத்துல எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு, வங்காள விரிகுடாவில வந்தவங்க எல்லாம் கை கழுவுறாங்க.
1: அப்ப இந்த எச்சிகள் எல்லாம் எங்க போடுறது?
0: தலையில போடு.
1: ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், எங்களை ஏமாந்துல
3: அதுக்குள்ளயும் தெரிஞ்சு போச்சா? ஐயோ,
1: அந்த பூ வைக்கிற பண்பாட்டை மறந்துட்டீங்க.
0: அத சொல்றீங்களா?
1: அவளுக்கு ஒண்ணு வைங்க.
0: எப்படி?
4: அப்பா விநாயகா, இந்த காரைக்குடி கல்யாண சுந்தரம் உன்னை நம்பித்தான் கல்யாணம் செய்ய போறான். நீதானப்பா காப்பாத்தணும்.

0: எங்க
1: சொல்லுங்க
0: என்னங்க
1: உட்கார
0: சொல்லுங்க
1: உட்காருங்க
0: எங்க
1: எங்க எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க
0: அப்படியா ரொம்ப சந்தோஷங்க நான் நினைச்சபடியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு
1: நானும் நினைச்சபடியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுங்க பால் குடிங்க
0: முதல்ல நீங்க குடிங்க அதான் சம்பிரதாயம்
1: சம்பிரதாயத்தை மாத்துவோங்க நீங்க குடிங்க
0: இத பாருங்க நான் முதல்ல பால் குடிக்கணும்னா நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு கூப்பிட கூடாது என்னங்க
1: சரிடி சீக்கிரம் குடிடி எப்படிடி
0: நெத்தியடி வெச்சா குடிமே செரச்ச மொட்டை இல்லீங்க
1: ஆமடி குடிடி
0: கொடுங்க ஒரே உப்பு
1: உப்பா பரவாயில்ல குடி அப்பதான் நன்றி உணர்ச்சி அதிகமா இருக்கும்
0: உப்பா இருக்க வேண்டாம் உப்பு சாப்பிட்டாதான் நன்றி உணர்ச்சி வரும் குடி
1: என்னடி என்னாச்சு
0: இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு
1: பரவாயில்லையே உனக்கு ரொம்ப தான் ஞாபக சக்தி இருக்கு
0: என்னங்க பால் போதுங்க
1: போதுங்கறியா சரி கொண்டா
0: எங்க என்னங்க இது முதல் ராத்திரியும் அதுமா இப்படியா பேசிட்டு இருக்கிறது
1: சரி இப்ப என்ன செய்யணுங்கிற
0: முதல்ல லைட் அணைக்கணும் அப்புறம்
1: சொல்லு
0: அப்புறம் என்ன அணைக்கணும்
2: இது ரொம்ப அநியாயம்னு சொல்றியா
0: அட பாவீங்களா உங்களை கொஞ்சம் கூட வ்யவஸ்தையே இல்லையா
1: சும்மா உட்காருடி தலைவர் தான் சொல்றாருல்ல உட்காருடி அடிச்சு உட்காருங்க தலைவரே
0: மரியாதையா நீங்க எல்லாம் வெளியே போக போறீங்களா இல்லையா
1: அவங்க யாரும் போக மாட்டாங்க என்ன முறைக்கிற நீ நினைக்கிற மாதிரி நாங்க முட்டாள்ல
3: நாங்க ஓட்டிட்டு வந்தோமே அந்த காரு அது தங்க காரு இல்ல
1: நாங்க பணக்காரங்களும் இல்ல
3: நாங்க போட்டதெல்லாம் வேஷம்
2: வேஷமா உங்களை எல்லாம் நம்பி நான் மோசம் போயிட்டேன்
4: அப்போ மோசம் போயிட்டேங்கறியா
0: சுமாரிடா ஒன்பது
1: எங்க ஆளுங்களை பத்தி ஏதாவது மரியாதை குறவா பேசின தொலைச்சிருவன் தொலைச்சு போடி வெளிய
0: இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க தயாரா இல்ல நான் போறேன்
3: உங்க அப்ப யானை பசங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண போறியா
0: இல்ல இது நானே தேடிக்கிட்ட மாப்பிள நான் ஏமாந்த விஷயத்தை வெளியில சொன்னா எனக்கு தான் அவமானம் இப்படி ஒரு நாடகத்தை நீங்க ஏன் நடத்துனீங்கிறத

0: நான் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்பேன். நான் போறேன்.
1: அப்பா அவ போயிட்டா.
2: ஹாய் கல்பனா, எப்ப வந்த?
3: இப்பதான் வரேன். சாரி, உன் கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுது.
2: என்னடி டல்லா இருக்க?
3: ராத்திரி பூரா தூங்கலையா? சந்தோஷத்துல?
2: சந்தோஷத்துல இல்ல, சங்கடத்துல.
3: என்னடி சொல்ற
2: கல்பனா? நான் நினைச்ச வாழ்க்கை உன்ன, அமைஞ்ச வாழ்க்கை உன்ன. அவர் வேஷம் போட்டு என்ன மோசம் பண்ணிட்டாரு.

0: பண்ண போறேன். இனிமே அவர் எனக்கு புருஷனும் இல்ல, நான் அவருக்கு பொண்டாட்டியும் இல்ல. தாலியை கழட்டி எறிய போறேன்.
1: கழட்டி எரிஞ்சிட்டு
0: தனிமரமா இருக்க போற.
2: அடி பைத்தியக்காரி,
1: கட்டிக்கிற புடவை ஜாக்கெட் நான் நினைச்சேன், பிடிக்கலாம் தாலியை கட்டி தூக்கி எடுத்துக்க.
2: நினைச்ச வாழ்க்கை இல்லைன்னா அமைந்த வாழ்க்கைக்கு ஏத்தப்படி வாழ்வதாண்டி வாழ்க்கை, அதுதான் நம்ம மண்ணோட பண்பாடு.
0: பண்பாடு பழக்க வழக்கங்கிற 10 பசலி தனத்தை நான் ஏத்துக்க போறதில்ல.
1: 10 பசலி தனங்கிறதுக்காக கழுத்துல கட்டுற தாலிய கையிலியா கட்ட முடியும்?
2: எதிர்வாதம் பண்ணலாம், பிடிவாதம் பண்ணக்கூடாது.
0: நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல.
1: உன்ன மாதிரிதான் நானும் பிடிவாதம் பிடிச்சேன், புருஷனை தூக்கி இருந்தேன். இப்போ போயிருந்தோ பொட்டிருந்தோ நான் ஒரு வதவி போல வாழ்ந்துட்டு இருக்கேன். 4 பேர் கேலிக்கும் ஆள் ஆயிட்டு.
2: இந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுதான் சொல்றேன்.
0: கேலிக்கு ஆளான நீ எனக்கு புத்தி சொல்றியா?
1: ஆமாண்டி, பட்டதுனால சொல்றேன். உன் வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
0: நாலு செவத்துக்குள்ள என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க, ஆனா 4 பேத்துக்கு முன்னாடி மட்டும் அவமானப்படுத்துறாதீங்க. எங்க பரம்பரை மானத்தை கெடுத்துறாதீங்க.
3: உங்க பரம்பரை மானத்தை நான் கெடுக்கிறேனா? யானைக்கே கோவணம் கட்டுற பரம்பரை, யானை மேல ஊர்வலம் வந்து பஞ்சாயத்து சொல்ற பரம்பரை, உடம்பு பூரா அங்கில அங்கலமா வெலப்பட்டியில தொங்க விட்டுருக்கிற பரம்பரை, காதலிச்சு கர்ப்பம் ஆயிட்டா ஊரை விட்டே தள்ளி வைக்கிற பரம்பரை, அப்படிப்பட்ட பரம்பரை மானத்தை இப்படிப்பட்டவன் கெடுக்க முடியுமா?
0: கிண்டல் பண்றீங்களா? நீங்க இவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க போட்டது வேஷம் தானே தெரிஞ்சோ, இன்னும் நான் உங்களை காட்டி கொடுக்காம இருக்கேன்.
3: ஏ காட்டி கொடுக்க வேண்டியதானே?
0: தொட்டு தாலி கட்டிட்டீங்களே, உங்களுக்கு எவ்வளவுனா அது எனக்கும் தான்.
3: ஆரவல்லி சூறவல்லி அவமக ஞானவல்லி, உனக்கு கேவலன்றதுக்காக வெளியே சொல்லாம இருக்க இல்லடி.
0: டீயா, என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க?
3: ஆமாடி, என் பொண்டாட்டி உன்ன டீன்னு சொன்னா தப்பு இல்லடி.
0: டீ டீ டீ, எத்தனை டீ? நாளைக்கு சொன்னது மட்டும் தப்பாயிடுச்சு.
3: தப்பு? இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியாது.
0: என்ன சொல்றீங்க?
3: அத உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு. என்ன பாக்குற, அந்த கணக்க தீக்கிற விட உங்க அப்பாவுக்கு தான் தெரியும்.
0: அப்பறீங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்.
3: கூட்டிட்டு வா. இங்க இல்ல, ஆத்தங்கரைக்கு. புரியுதாடி? வரண்டி.
4: இந்த விஷயத்தை நீ ஏமா கல்யாணத்தை அன்னைக்கு சொல்லல?
0: என் புருஷனுக்கு கேவலன்னா அது எனக்கும் தானத்தா?
4: புருஷன் புருஷன் பெரிய புருஷன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊரே நம்ம பேசும். வில்லாதி வில்ல வெங்கல கருப்பேன்னு எனக்கு பேரு. அவனுங்க எண்ணெய் எழுத்துட்டு போயிட்டானுங்க.
0: எல்லாம் தலையெழுத்துப்பா.
4: எது என்ன வித்ததா? அவனுங்க நான் சும்மா விட மாட்டோமா?
0: அப்பா, அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனால தானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் அவசரப்படாதீங்கப்பா.
4: நீ சொல்றதும் சரிதாமா. களிமண்ணை புடிச்சு வச்சு நீதான் மாப்பிள்ளன்னு சொன்னா அது கூட மீசையை முறுக்குமா?

0: இப்ப என்னதான் செய்யறது?
1: ஆத்தங்கரைக்கு வர சொல்லிருக்காங்கல்ல, அங்க போய் பார்ப்போம்ப்பா.
2: மாப்பிள, என் மகளுக்காக கூப்பிடுறேன். இந்த தருதலைங்கள்லாம் தண்ணியிலேயே தர்ப்பணம் பண்ணிட்டு தனியா வா.
1: என்னங்க, அப்பா கூப்பிடுறாருல, வாங்க.
3: நான் வரணுமா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணும், எப்படி சௌரியம்?
2: உங்க வீட்டு பொண்ணா?
3: ஆமா, அநியாயமா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே துர்கா, அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்.
1: மருமகளா? யாரோ ஒரு அநாத சிரிக்கிக்காக நீங்க எங்களை அவமானப்படுத்துறீங்களா?
3: அவ அநாத இல்ல, என் கூட பிறந்த தங்கச்சி. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பொய்ப்பழி சுமத்தி சுந்தரங்கிற பையனை ஊரை விட்டே விரட்டினீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த சுந்தரம் நான் தான்.
4: ஆயிரம் தான் சீமை சரக்கு சாப்பிட்டாலும் நாட்டு சரக்கே சரக்குதான்.
5: என்னடா பாக்குற பண்ணையார, களத்து மட்டுக்கு வந்த என் தங்கச்சி அநியாயமா கற்பழிச்சுட்டியாடா?
4: சாமி கண்ணே, எதுக்காக இவ்வளவு கோவப்படாம
5: என்னடா பண்றது? மரியாதை என் கூட வரப்போறியா இல்லையா?
4: கையே எடுப்பா. எங்க வரணும்?
5: ஊர் பஞ்சாயத்துக்கு.
4: அவ்வளவுதானே, வரம் போ. வேறாக்கி வேற தேராக்கிறவண்டானா? என்னையா பஞ்சாயத்து கூப்பிட்ட? பரதேசி பயல, உன்னையே பரலோகத்துக்கு
1: அனுப்பிட்டேன்.
5: சுந்தரம்,
4: நீ தப்பிச்சிட்டியா? நீ எங்க போனாலும் விட மாட்ட. பஞ்சாயத்தை கூட்டி பொய்ப்பழி சுமத்தி இந்த ஊரை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்.
3: இன்னைக்கு காரக்குடி கல்யாண சுந்தரமா திரும்பி வந்திருக்க. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன். உன் பொண்ண கல்யாணமும் பண்ண. இப்ப நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், என் தங்கச்சி உன் வீட்டுல வாழணும், இல்ல உன் பொண்ணு வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா சாகணும்.
4: பண்ற
3: இல்ல இல்ல இல்ல, உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன்.
4: இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. உன்னை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ வாமா.
1: அப்பா, அப்பா, நீ வாடி. இந்த வடவா இல்லைன்னா

0: அம்மா
1: நெல்லா எதுக்கா எழுதுக்கு?
2: நான் பகையாளியா வரல, உண்மைக்கு பங்காளியா வந்திருக்கேன்.
1: என்ன சொல்றீங்க?
2: அரசியல்வாதிக்கு பதவி இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, காசிக்கு அழகு இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அந்த தாலியவே காலி பண்ண பாக்குறாரு உங்க அப்பா.
1: எங்க அப்படி சொல்றீங்க?
2: ஆமாமா, ஆட்டை கொடுத்து காசை வாங்குறவன் வியாபாரி, காசை கொடுத்து ஆட்டை வாங்குறவன் சம்சாரி, எதையுமே கொடுக்காம எல்லாத்தையும் வாங்குறவர் தான் உங்க அப்பா. அவருடைய சொந்த பகைக்காக உன் வாழ்க்கையவே பாழாக்கிட்டாரு.
1: பாம்புக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பரமசிவனிய விஷயம் நினைச்சிட்டா எப்படி? நான் என்ன பாவம் செஞ்ச?
3: பாம்பா, நான் ஒரு பணக்கார பாம்பு குட்டி, எங்கிட்ட நாகரத்னமும் இருக்கு நஞ்சு இருக்குன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா?
1: சொன்னேன், இல்லன்னு சொல்லல. இப்ப நான் மனசு மாதிரி வந்திருக்கேன். நீங்க ஊத்துறது கூழா இருந்தாலும் சரி, கஞ்சியா இருந்தாலும் சரி, குடிச்சிட்டு உங்களோட வாழ தயாரா இருக்க.
3: நான் உங்க கூட பேச கூட தயாரா இல்லையே. எனக்கு உங்க அப்பாவுக்குள்ள கணக்கு தீரணும், அதுக்கப்புறம் என் மனசு மாறணும்.
1: உங்க மனசு மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன்.
3: போராட போறியா?
1: ஆமா.
3: ஏன் கூடவா?
1: இல்ல, உங்களையும் என்னையும் படைச்சு இணைச்சு பிடிச்சு விளையாடுற அந்த கடவுளோட

0: தான் செஞ்சது தப்புன்னு அவங்க அப்ப நெஞ்சு சுடணும்.
1: அப்பா நெஞ்ச சுடணுங்கிறியா?
2: முதல்ல துப்பாக்கி வச்சு ஒன்ன சுடணும்.
3: பாவம் அந்த பொண்ணு, அவ அந்தஸ்துங்க நம்ம அந்தஸ்துங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான்.
4: கரெக்ட். எட்டாவது நலாவ நான் கையில பிடிச்சிருக்கேன். எதுக்கு? விளையாடுறதுக்கா? இல்ல, அவங்க அப்பன் திருந்தனன்றதுக்காக.
3: கரெக்ட். இந்த நிலாவை கையில பிடிச்சிட்ட அவங்க அப்ப அம்மாவாசை எப்ப பிடிக்க போற?
5: காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே. ஏமா
6: விரதம்.
5: யாருக்காக?
6: என் புருஷனுக்காக.
5: அவனை விட்டு விலகணும் தானே?
6: இல்ல.
5: பின்ன
6: செய்யறதுக்காக.
5: உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்ச நாளாவது பாக்குறேன், உன் நடவடிக்கையே சரியில்லை. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்படி எல்லாம் செய்யற?
6: பொண்ணாச்சு.
5: எப்பத்துல இருந்து?
6: இப்பத்துல இருந்து.
5: கையில என்னமா?
6: ஒண்ணும் இல்ல.
5: காட்டுமா. என்னம்மா இது?
6: மனசுல புருஷனையும் கையில கற்பூரத்தையும் ஏத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன். அதான் இது.
5: எதுக்கு இதெல்லாம்?
6: பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். இனிமேலாவது அவர் காலடியில நாயா விழுந்து கிடக்கணும். அதுக்காகத்தான்.
5: அடி பாவி, என் குலப்பெருமையே கெடுத்துட்டிய. உன் புருஷன் அவ்வளவு புனிதமானவனா?
6: ஆமா, அவர் உங்களை மாதிரி இல்ல.
5: ஐயோ, ஒண்ணும் தெரியாத என் குழந்தை மனசை இப்படி கெடுத்து வச்சிருக்கானே. அம்மாடி, எல்லா ஆம்பளைங்களுமே அப்படித்தான்.
6: இல்ல, நீங்க மிளக போல கருப்பானவர், மிளகா போல உரப்பானவர், ஆனா அவரு உப்ப போல எளிமையானவர், கல்கண்ட போல இனிமையானவர்.
5: என்னம்மா இது? மளிகை கடைக்காரன் பொண்ணு மாதிரி பேசுற. உன் புத்தி இப்படி போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்.
6: அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
5: அம்மாடி, இப்பதான் நீ என் பொண்ணு.
6: அப்பா நானும் ரொம்ப வெக்கப்படுறேன்ப்பா.
5: ஏம்மா?
6: உங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டேனே.

0: உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணுது, பேசாம ஏத்துக்கப்பா.
1: முடியாது,
0: கையெல்லாம் சுடும்.
1: அவ கை சுட்டு பிரயோஜனம் இல்ல,

0: பிச்சுவா பக்கிரி வெச்சு புட்டான் கத்திரி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க?
1: நடக்கிறது நல்லபடியா நடக்கணுமேன்னு பயமா இருக்குண்ணா.
0: ஒன்னும் கவலைப்படாதம்மா, உங்க அண்ணன் உள்ள போயிருக்கான், எல்லாம் வெற்றியா முடிச்சுட்டு தான் வருவான்.
2: என்னமா சௌக்கியமா இருக்கியா?
0: என்ன சுந்தரம், நம்ம போட்ட திட்டமெல்லாம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு.
1: அண்ணே என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக.
2: தங்கச்சி, நான் புலி வேட்டை ஆடுறவன், கிளி வேட்டை ஆடுறவன்ல. புழுவை காட்டித்தான் மீனை பிடிக்கணும், மீனை காட்டித்தான் திமிங்கலத்தை பிடிக்கணும், ஆசைய காட்டித்தான் அந்த பேராசை பிடிச்சவங்களை மடக்கணும். கரெக்ட்.
0: அந்த அக்கிரமக்காரனுடைய அநியாயம் தொடர்கதையா வளருது, அதை சிறுகதையா முடிக்கணும்.
2: அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி பாரு.
3: வணக்கம்.
4: நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க?
3: ஒத்து ஒரு காடு இல்ல, கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆளை பாரு, காதலிக்க தெரியுது, கர்ப்பமாக்க தெரியுது, கல்யாணம் பண்ண தெரியலையோ?
4: நான் எங்க பண்றது, எங்க அப்பா வீட்டை சுத்தி காவலுக்கு ஆளை வச்சிருக்கிறாரு.
3: பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? டைம் ஆச்சு, புறப்படு.
4: எங்க அப்பா தெரிஞ்ச என்ன ஆறுது?
3: தெரியவே தெரியாது. பால்ல மயக்க மருந்து போட்டு உங்க அப்பாவை தூங்க வச்சுட்டோம்.
5: அடடே நீங்களா, வாங்க. பொண்ணு மாப்பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா இல்ல கடத்திட்டு போக வந்தீங்க?
4: கடத்துறது உங்க வேலைடா.
5: அப்ப ஆசீர்வாதம் பண்ண வந்திருப்பாரு, கால விழுங்க.
4: டேய், உங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அழைச்சிட்டு போக வரல, ஒரு இடத்துக்கு அனுப்ப வந்திருக்கேன்.
5: எங்க அனுப்ப போறீங்க?
4: 60 பைசா ஸ்டாம்ப் போட்டுனா மெட்ராஸ் போகும், 6 ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா சிங்கப்பூரையே போகும். எதுவுமே ஒட்டாம உங்களை எங்க அனுப்ப போறேன் தெரியுமா? எமலோகத்துக்கு.
5: என்னங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பார்சல் பண்ணுங்கடா. முதலாளி, உங்க மாப்பிள்ளை.
4: மாப்பிள்ளையாவது கேப்பிள்ளையாவது, இவங்க எல்லாரையும் நம்ம இடத்துக்கு தூக்குங்களா.
5: அம்மா, உங்க வீட்டுக்காரையும் அவங்க ஆட்களையும் உங்க அப்பா அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு கடத்திட்டு போறாருமா?
1: எதுக்கு?
5: எதுக்கா? கொலை பண்ணப்பா போறப்பா சீக்கிரம்.

0: பாப்பா, மகன் பாக்காம மாப்பிள்ளையனும் பாக்காம எல்லாரும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா?
1: ஈவு இறக்கெல்லாம் பார்த்தா வெறும் மனுஷனா தான்டா இருக்க முடியும், மகாராஜா இருக்க முடியாது. நான் கடைசி வரைக்கும் மகாராஜா இருக்க விரும்புறேன்.
2: யோ யானக்கார பண்ணையாரு, படகோட்டிக்கு தண்ணீர் சாவு, பாம்பாட்டிக்கு பாம்பால சாவு, உனக்கு உன் ஆசையாலே அழிவு வரப்போகுதியா?
1: அப்படி ஒரு அழிவு வரும்னா அதுக்காக நான் பெருமைப்படுறேன். என் மகனோட கல்யாண உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. என் மகளோட கல்யாண உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்க போறேன், புரியல? உங்க எல்லாரோட கடைசி ஊர்வலம்.
3: இன்ஸ்பெக்டர், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர்.
4: இவங்க அரெஸ்ட் பண்ண வந்தது அவங்களே இல்ல, உன்னத்தான்.
1: உன்னத்தானா? என்னடா மரியாதை குறையுது?
4: உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது? நான் யார் தெரியுமா? பிச்சுவா பக்கருடைய ஆளு.
5: இத்தனை நாளும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவரை பத்தி தான். தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க.
2: நான் தெரு தெருவா ஓடுனேன், கோடி கோடியா சம்பாதிச்சேன். அந்த பணத்தை வச்சே உன்னை பழி வாங்கினேன். வெண விதைச்சவன் வெணதான் அறுப்பான்றதுக்கு நீதான் ஒரு சரியான பாடம்.
6: உன் அப்பான்னு சொல்லி கத்துக்க நான் வெக்கப்படுறேன்.
1: நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் தான், போயிட்டு வரேன்.
7: யுனைடெட் இன்டர்நேஷனல் வழங்கிய நிலாவ கையில பிடிச்ச ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இயக்கம் ராமநாராயணன், இசை சங்கர் கணேஷ். இதில் நடித்தவர்கள் சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பலர். வானொலி வடிவம் டி எம் சங்கரன். ஒலிப்பதிவு எம் சந்திரன், எம் மகேஸ்வரி.

நேரம் 2:01 ஆயிட்டு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்பது ஆர்ஜே பிரகதீஷ். ரெயின்போ மெலோடி நிகழ்ச்சியின் முதல் பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் ராசாவே உன்னை என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ மெலோடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

நேரம் 2:10. ரெயின்போ மேலோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரங்கா திரைப்படத்திலிருந்து அழகான பட்டுப்பூச்சி. பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் பி. சுசீலா. வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசைகள். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா.

நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:21. சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் மெட்டி திரைப்படத்திலிருந்து மெட்டி ஒளி என்ற பாடல். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். கங்கையம்மரன் இசையில், கங்கையம்மரன் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 2:26. ரெயின்போன் மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து நீதானே என் பொன் வசனம் என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

0: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவேரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக BJP கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணையில் திரள வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு GK வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நேரம் இப்போ சரியாக 3:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷரை பற்றி பார்க்குறோம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது ஆர்ஜே பிரகதீஷ் அண்ட் டாக்டர் ஆதி ஜோதி பாபு. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.

0: டாக்டர் இப்போ சொல்லுங்க, இப்போ அக்கு பிரச்சனை அக்கு பஞ்சர்னா என்ன? இப்போ பாடியில் அதை எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்டினரி மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நேர் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்கள் டாக்டரை தொடர்பு கொண்டு அவங்க சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய 298-6-00-3 மட்டும் 295-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட என்ன டவுட் வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்காக டாக்டர் இருக்கார். இப்போ சொல்லுங்கள் டாக்டர், அக்கு பஞ்சர்னா என்ன, பாடியில் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்டினரி பீப்புளுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்னுடைய பேர் வந்து டாக்டர் ஆதிஜோதி பாபு. நான் வந்து அக்குப்பஞ்சர் டிபார்ட்மெண்ட்டில் எம்டி பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் இந்தியா மற்றும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேட்டன் ஹோல்டர், அது இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குப்பஞ்சருங்கிறது வந்து நம்ம உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயந்தான். வந்து ஒரு ஊசியை வந்து உடம்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைகளில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி நமக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய முறைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைனா தான் வளர்த்துது அப்படிங்கிறதுனால இது சைனீஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு
0: கூட இருக்குது. ஆனால் நிறைய மூவிஸில் நம்ம பார்க்கணும், சைனீஸ் மூவிஸில். ஆனால் இந்தியன் மூவியில் பெரும்பாலும் நம்ம அந்த காட்சிகள் வெளிப்படுறதில்லை.
1: ஆமாம், அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நான் பிஹெச்டி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பஞ்சபூதங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய முறை என்னுடைய கண்டுபிடிப்பானது ஆக்சுவலாக. ஸோ அந்த கண்டுபிடிப்பும் போது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்போட கனெக்ட் ஆகிருக்கு. அதனுடைய இம்பேலன்ஸ், அதாவது ஏற்ற தாழ்வுகள், சமநிலை தவறும் போது மட்டும்தான் எல்லா வியாதிகளும் உருவாகிறது இந்த மருத்துவத்தோட தத்துவம் ஆக்சுவலாக. அந்த தத்துவத்தோட அடிப்படையில் உடம்பில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 1100 புள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதில் எந்தெந்த புள்ளிகளில் தொட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவுகள் இருக்குது. அதாவது இந்த புள்ளியை தொட்டால் தலைவலி போகும், இந்த புள்ளியை தொட்டால் காய்ச்சலுக்கு உதவும், இந்த புள்ளியை தொட்டால் பேதி நின்றுடும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு டாபிக் உலகம் முழுக்க இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த புள்ளிகளை கொண்டு அதில் வந்து நீடில் பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அக்கு பஞ்சரோடது. அதே இடத்துல ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கையால் தொட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு எதால் தொட்டாலும் சரி, அதுமாரி ராடு எதாவது வச்சு கூட தொடலாம். அப்படி தொடுகின்ற போது அந்த புள்ளிகள் வேலை செஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட வியாதிகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இது ஆக்சுவலாக.
0: இப்போ அந்த அக்கு பஞ்சருக்கும் ப்ரெஷருக்கும் அந்த நீடில் இல்லை நார்மல் இதில் கொடுக்குற ப்ரெஷர் ரெண்டு தான் வித்தியாசம். சரிங்க டாக்டர். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ பெரும்பாலானவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அக்கு பஞ்சர்னா நீடில் தான் குத்துறது, பெயினுக்கு மட்டும்தான் இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது உண்மையிலே எந்தெந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ண உதவுது அக்கு பஞ்சர்?
1: அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கற்றுக்க போன போது என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் நான் வந்து பஞ்சபூதங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய முறை நான் கண்டுபிடிச்ச பொழுது தான் தெரியும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும், அதாவது அது உடல் சார்ந்ததாக இருக்கலாம், மனம் சார்ந்ததாக இருக்கலாம், உயிர் சார்ந்ததாக இருக்கலாம், எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் சரி நாடிகள் மூலியமாக முன்னே டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டயக்னோசிஸ்க்கு அப்புறமேட்டு எந்த புள்ளிகளை தொடணும், எந்த சேனலை தொடணும், அந்த புள்ளிகள் தொட்டதுக்கு அப்புறமேட்டு அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த உடம்பில் எப்படி ஆக்ட் பண்ண போது, அதுக்கப்புறமேட்டு அவைகளை மறுபடியும் நாடிகளையே எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதில் வந்து நோயை தீர்த்திருக்குதா இல்லையா, அது வந்து அக்யூட் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை க்ரானிக் கண்டிஷனாக இருக்கலாம், எந்த வியாதி இருந்தாலும் சரி அவைகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நாடிகள் மூலியமாகவே சகலத்தையும் பார்க்க முடியுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இன்டர்நேஷ்னல் பேட்டனுக்கு அப்ளை பண்ணி 158 கண்ட்ரீஸோட பேனலில் இருக்கேன் ஆக்சுவலாக, பிசிடின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலில். அது இல்லாமல் ஆஸ்திரேலியா பேட்டர்ன் கிராண்ட் பண்ணிருக்காங்க, சவுத் ஆப்ரிக்கா கிராண்ட் பண்ணிருக்காங்க, இந்தியாவில் 2023 எனக்கு கிராண்ட் பண்ணாங்க. அதாவது நான் மெடிசன் கேட்டகரியில் அரௌண்ட் த குளோப் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இதுக்காக தான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது ஒரு பெயின் ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதை தாண்டி நோய்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி
0: பஞ்சபூதங்களை
1: வச்சு கண்டுபிடிக்க முடியும், அது எப்படி இம்பேலன்ஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் சைக்கிள் கண்டுபிடிச்சேன், பஞ்சபூதத்துக்கு கொண்டு ஒரு சுழற்சி விதி கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் 6வது பூதம் ஒன்று கண்டுபிடிச்சேன்
0: ஆக்சுவலாக.
1: ஆமாம், செகண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு அதுக்கும் ஒரு நாடிகள் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கும் இந்தியாவில் வந்து நான் ரெண்டு பேட்டர்ன் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக, பஞ்சபூதங்களுக்கும் வாங்கியிருக்கேன், 6வது பூதம் கண்டுபிடிச்சி 6 எலிமெண்ட்ஸ்க்கும் நான் சைக்கிளுக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டால், டயக்னோசிஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை. அவங்க என்ன ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாலும் சரி, அவங்க கண்டிஷன் என்னவாக இருந்தாலும் சரி, நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வித்தவுட் பேஷண்ட் ஸ்டேட்மெண்ட்

0: நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
1: அதாவது அந்த டயக்னோசிஸே ஒரு புதிய முறைன்னு சொல்லுவோம்.
0: ஆமாம் ஆமாம், கட்டாயமாக. ஏன்னா இப்போ நமக்கு நினைவு தெரிஞ்சதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சார். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கண்டிஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிப்போர்ட்டில் என்னென்னா வந்துருக்குது, இது இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களுடைய நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நாடிகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்.
1: ஏன்னா இப்போ ஆறாவது பூதம் சொல்லும் போது இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுசு தான் நம்ம நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க.
0: ஆமாம்.
1: ஸோ அப்போ வந்து அது குணப்படுத்தக்கூடிய முறைகளுமே புதுசாக தான் இருக்கணும்
0: கட்டாயமாக
1: பொறுத்த வரைக்கும். சரிங்க டாக்டர், இப்போது இந்த அக்குபஞ்சர்ன்றது இந்த பழமை புதுமை ஃபியூஷனா, இது எப்போலேருந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கிறோம்?
0: சரி, அதாவது இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீஷ்மனுடைய முள் படுக்கைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலகட்டத்திலேருந்தே இது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இது இந்தியாவோடது ஆக்சுவலாக.
1: ஓகே.
0: ஆனால் சைனீஸ் வந்து இது வளர்த்ததுனால, அவங்க எடுத்து இதை சரி பண்ணி அவங்க சிஸ்டமாக வச்சுருக்கிறதுனால இது சைனீஸ் ஆர்ட்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ எல்லா நாடுகள்லேயும் இது வளர்ந்துக்கிட்டு வருது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ என்னுடைய இன்வென்ஷனே பார்த்தீங்கன்னா 152 கண்ட்ரீஸ் ஒரு பேனலில் இருக்குது ஆக்சுவலாக. இது அக்செப்ட் பை த பிசிடின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பதில் சொல்கிறேன், எல்லா கண்ட்ரிலையும் இப்போ இந்த சிஸ்டம் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதில் இருந்து யூனிக்காக நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நாடுகள் பார்க்கக்கூடிய முறைகளை அடுத்ததான் நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு எடுத்து வந்திருக்கோம். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதனால் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த சிஸ்டம் இருக்குன்னு தான் சொல்லணும்
1: ஆக்சுவலாக. ஓகே. ஸோ குறிப்புகள் படி பார்த்தா இது வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு மருத்துவ முறைன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்காக பதில் சொல்கிறேன். மகேந்திரவருடைய காலத்தில் வந்து அவருடைய தளபதி, ஆனால் அவருடைய தளபதி வந்து என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து மன்னர்கிட்ட வேலை செஞ்சுருக்கார் பல்லவர் காலத்தில். பையனை வந்து என்ன பண்ணுறாருனா, நீ போய் மன்னரப்பார், இந்த உனக்கு அம்பு ஒன்று தரேன், இந்த அம்பை எடுத்துகிட்டு போயிட்டு மன்னரப்பார், உனைய வந்து வேலைக்கு சேர்த்துக்குவாங்கன்னு சொல்கிறார். இவர் போகிறார். போனால் வழியில் ஒரு யானை வந்து மதம் கொண்டு வருது ஆக்சுவலாக, அரச உடையது.
1: ஓகே.
0: அது வருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டால், இவன் கையில் ஈட்டி வச்சுருக்கேன், இந்த ஈட்டி எடுத்து அதை மேலே
1: எரிஞ்சிட்றான்.
0: அது நெத்தியில் பட்டுடுது, அதுக்கப்புறம் திருப்பி போயிடுது. இவன் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இவன் கொல்ல முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போயிட்டு அரசன் முன்னாடி தண்டனைக்காக நிறுத்துறாங்க. மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கப்படுது, நீ எதுக்காக இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், மதம் பிடிச்சி வருது, எல்லாரையும் அழிச்சிருவேங்கிறதுக்கோசரம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இங்கே வேலை செஞ்சவர், நான் வந்து அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் வந்து தளபதி ஆக்கப்படுறான். அவன் தான் வந்து பரஞ்சோதின்னு சொல்லிட்டு
1: பேர்.
0: பரஞ்சோதி, பரஞ்சோதிங்கிற தளபதி வந்து ஃபேமஸ் ஆனது அந்த
1: சிறு தொண்டர். இன்னொரு பேர் கூட இருக்கு அவருக்கு.
0: ஆமாம். இது இன்னொரு முக்கியமான கேட்டினா, இன்றைக்கும் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பெரிய கதவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கதவுகளுக்கு மேலே பலகை இருக்கும். நீங்கள் பலகையை வந்து லேசாக அப்படி திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஈட்டி இருக்கும் ஆக்சுவலாக. எதுக்காக வைக்கப்படுதுன்னு சொல்லிக்கிட்டா, யானைகளை கொண்டு அட்டாக் பண்ணும்போது அது நெத்தியில் பட்டுச்சுன்னா திருப்பி போகணுங்கிறதுக்கோசம் அந்த பாதுகாப்பு உணர்ச்சி கொண்டு வந்தோம்.
1: அந்த மதம் கொண்ட யானையை அந்த ப்ரெஷர் பாயிண்டில் தட்டினோடனே அமைதியாகிட்டு அது வேலையை பார்த்துருச்சு.
0: ஆமாம்.
1: ஸோ அங்கேருந்து நமக்கு
0: இது வந்து பல்லவர் காலத்துலேருந்து இந்த சைடில் இருக்கு,
1: சவுத்தில்
0: காலத்தில் இருக்கு. ஆனால் பீஷ்மர் காலத்துலேருந்து இது சிஸ்டமாக இருக்கு ஆக்சுவலாக. இன்னைக்கு நம்ம வர்மக்கலை சொல்கிறோம் இல்லையா, வர்மக்கலையே இதனுடைய ஒரு பார்ட் தான்.
1: ஓகே.
0: அது அதனுடைய ஒரு பார்ட் தான், ஒவ்வொன்றா மாறி மாறி இவங்க நீடில் பண்ணுறதுங்கிற ஒரு முறைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வர்மக்கலை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஃபென்ஸ் ஆர்ட்டாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுனால.
1: ஓகே.
0: அது மருத்துவமாக பல இடங்களில் இல்லை, அதை மறுபடியும் மருத்துவமாக மாற்றி வந்திருக்கு இப்போ தான்.
1: புரியுது புரியுது. சரிங்க, இப்போ டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு, நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஏழாவது பூதம், சாரி ஆறாவது பூதம், அதுக்கப்புறம் இந்த பழைய ஹிஸ்ட்ரி வரலாறு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரி, உங்களை மாதிரி நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். பட் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முதல் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து புது வெள்ளை மலை என்ற பாடல். உன்னிமேனன் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் செயல். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூளம்.

0: நேரம் 3:18 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேயர் கால் பண்ணி டாக்டர் கிட்ட என்ன சந்தேகம் வேணும் கேட்டுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 2986-00-38 மற்றும் 2529-2055-54 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ டாக்டர், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம டயக்னோசிஸ் மெத்தடுக்கும் இருக்கிற கன்வென்ஷனல் டயக்னோசிஸ் மெத்தடுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது?
1: அதாவது இப்போ நீங்கள் வந்து அலோபதி பிரகாரம் எக்ஸ்ரேலேருந்து பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கேனு எம்ஆர்ஐ அது இதுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் வந்து சிம்டமேட்டிக் மெத்தடில் இருக்கும்.
0: ஓகே,
1: பேஷண்ட்னால் சிம்டம்ஸை சொல்ல முடியும், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது டயக்னோசிஸ்
0: பார்ட்டுக்கே
1: வராது. ஆனால் பேஷண்ட் அவதிப்படுவார்.
0: ஓகே,
1: இந்த மாதிரி பார்ட்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த பஞ்சபூத நாடிகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்யூட் அண்ட் கிரானிக் கண்டிஷனுக்கு பார்க்குறதுக்காகவே 3 சைக்கிள் இருக்கு. அது வந்து இது இந்த மாதிரியான எனர்ஜி லெவல் வந்து சைக்கிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது கிரானிக் கண்டிஷனை பற்றி சொல்லுதுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து அக்யூட் கண்டிஷனை பற்றி சொல்லுதுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு என்லாஜ்மெண்ட்டு அட்ரோபி சக் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான சைக்கிள் கண்டுபிடிச்சு. அதாவது விரிவடையக்கூடிய சுற்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லங்ஸ் விரியல, எனக்கு ஆர்கன்ஸினுடைய குரோத் இல்லை, இந்த மாதிரி எல்லா பார்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த என்லாஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் சைக்கிள்னால் இந்த ஃபங்க்ஷனே பண்ணலை, ஒரு சிஸ்டமே ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது அந்த செல்ஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். அதே போல் அது சுருங்கலை, ஒரு பொருள் சுருங்கணும் இல்லையா, சுருங்கி விரியணும், அந்த சுருங்கக்கூடிய செயல் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு பல்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த செயல்பாடுகள் ப்ராப்பராக நடக்கணும் இல்லையா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகரிச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுப்பாடுக்குங்கிறதுக்கு ஒரு பார்ட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாடிகள் இருக்குது. அந்த நாடிகள் பிரகாரமாக டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன வியாதியை சொன்னீங்கனாலும் சரி இதனுடைய காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.
0: நோய் முதல் கண்டுபிடிச்சிடலாம்,
1: கட்டாயமாக. அதாவது வள்ளுவன் சொன்ன நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நம்மளால் டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆச்சுங்களா. இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டயக்னோசிஸ் வந்தாச்சு, இதை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இமீடியட்டாகவே ரிசல்ட் பார்க்க முடியும். ஆன் த ஸ்பாட்டில் ரிசல்ட் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெயின் சொல்கிறீங்க, அந்த பெயினை அந்த நிமிஷமே நம்ம நிறுத்தி காட்ட முடியும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதனுடைய கிரானிக் கண்டிஷனுக்கு வந்து இட்ஸ் டேக் டைம், பட் இருந்தாலும் வந்து ஆன் த ஸ்பாட்டே வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண வைக்க முடியும். இது இந்த கண்டிஷனுக்காக கிடையாது. அதாவது வியாதி வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை காலங்களாக இருந்தாலும் சரி, இது நான் கியூரபிள் டிசீஸு, இது கியூரபிள் டிசீஸு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பேட்டர்னில் இருந்தாலும் சரி, எல்லா விதமான விஷயத்துக்கும் என்ன பண்ணிட முடியும், ஃபஸ்ட்டு நம்மளால் டயக்னோஸ் பண்ணிட முடியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா டயக்னோசிஸ் தான் இங்கே எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறது ஆக்சுவலாக. அதில் பண்ணிட முடியும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அவங்கள இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து க்யூர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன சரியாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, வந்து இதுக்காக எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் டயபெட்டிக் ஆன் த ஸ்பாட் குறைச்சி காட்டினேன்.
0: சூப்பர்,
1: சரிங்களா. 2012 இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரெஸ்ஸு, ஆடியன்ஸோடு சேர்த்து பப்ளிக்கும் சேர்த்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டயபெட்டிக்கை எப்படி குறைக்க முடியுங்கிறத.
0: ஆமாம்,
1: இது என்னுடைய ஸ்பெஷாலிட்டிஸ். 64 mg வந்து ஆன் த ஸ்பாட் வந்து 15 minutes குறைச்சி காட்டணும். இது ஏன் ரெக்கார்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வித்தவுட் மெடிசன் ஒரு உடம்புக்குள்ளார ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறதுக்கான முயற்சிக்காக. ஏன்னா என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நான் குண்டலி தியானத்தில் இருக்கேன் ஆக்சுவலாக. என்னுடைய குண்டலி தியானத்துலேருந்து நான் 40 வருஷமாக தியானத்தில் இருக்கேன். என்னுடைய குரு பேர் குருபிரான் ஞான பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தியானம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சபூதங்களுக்கு நாடிகள் கண்டுபிடிக்க ஒரு முறையை கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக, சரிங்களா. இதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், என்னைய கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு டாக்டர் ஆக்சுவலாக, அவர் வந்து என்னைய வந்து கைட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியுமா, பிளட்டில் மாற்றி காட்ட முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாரு. அந்த காரணக்காக மட்டும்தான் எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து இதை எடுத்துகிட்டு
0: வந்தேன்.
1: ஆமாம், சேலஞ்சாக பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அவரே என்னை என்கரேஜ் பண்ணவர், அவர் டாக்டர் கார்த்திகேயன்னு சொல்லிட்டு MBBS MD அவர் ஆக்சுவலி. அவர் வந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, நான் பேட்டர்ன் போகிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குள்ளே அவர் தான் என்னை கைட் பண்ணவர் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அப்போ ஒரு வியாதியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸாகவே இந்த சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாடிச்சு தான் அந்த நான் டயபெட்டிக் பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலாக, சரிங்களா. இதுதான் விஷயம் சார்.
0: சரிங்க டாக்டர், முதல் கலர் லைனில் இருக்கார் யாருன்னு பேசுகிறோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறீயா? வணக்கம் சார். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: எனக்கு 68 வயசு ஆகுதுயா.
2: சரிங்க.
1: தலை முதல் கால் பாதம் வரை நோய்கள் தான்.
0: என்ன
2: பிரச்சனை?
1: அலை முதல் கால் பாதம் வரை நோய்கள்.
2: சரி, ஜென்ரலா சொல்றீங்க, என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன்.
1: பண்ணும்போது நல்லா இருந்தது, பளிச்சுன்னு பார்வை கம்மியாயிலே வருது.
2: சரிங்க.
1: அப்புறம் பிபி சுகர் வேற இருக்கு, கூட வேற அது கொசு மாதிரி இருக்குது.
2: சரிங்க.
1: அப்புறம் வந்து நான் மூட்டு வலி இடுப்பு வலி வேற.
2: சரிங்க.
1: அதுக்கப்புறம் நான் வாந்தினா புரோஜனம் சொல்லுங்க.
2: அதாவது ஒரு பாயிண்ட் மட்டுங்க, நீங்கள் வாழ்ந்து என்ன புரோஜனம் கேட்குறதுக்காக என்கிட்ட கூப்பிட்டுருக்கீங்களேன்னு எனக்கு தெரில. அது வந்து தவறான நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை பாருங்கள். சரியா?
0: அடுத்த கலர் பாப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் சந்திரசேகர் பேசுறேன் சார், வேலூர் மாவட்டம் கட்பாடி.
2: சரிங்க.
3: வணக்கம் டாக்டர். எனக்கு ரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு டாக்டர்.
2: சொல்லுங்க.
3: முதலாவது கேள்வி வந்து, இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா வகையான நோய்கள் உடம்புல இருந்தாலும் இது வந்து உகந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியா இருக்குமா? இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லயே நவீனம் ஆக்கப்பட்ட சில விஷயங்கள், புது சிகிச்சை முறைகள் அப்படிங்கறத மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இது கண்ட மாற்றங்கள் என்ன? அது ஒண்ணும். ரெண்டும், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் பொழுது இந்த ப்ரெஷர் அப்படிங்கறத கொடுத்துதான் அதை சரி செய்வாங்க அப்படின்ட்டுன்னு. இணை நோய்களாக இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, பிபி, இந்த சுகர், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும்
2: கட்டாயமாக இருக்குமா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய அக்குபஞ்சருக்கும்,
0: நீங்கள் சொல்லுங்க டாக்டர்.
2: அதாவது நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அக்குபஞ்சருக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் முறைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் நாடிகள் மூலியமாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுடைய பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், அது மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு என்னென்ன கண்டிஷன் சொன்னாலும் சரி, அது அத்தனைக்கும் உண்டான மருத்துவ சிகிச்சையை நம்ம பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்தோடைய எஃபெக்ட் எந்தளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து பிபி லெவல்லேருந்து எல்லா லெவலுமே இன்க்ளூடிங் சுகர் லெவல் வரைக்கும் மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொன்றாக கட்டாயமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்.
0: அதாவது அலோபதி மெடிசன் மாதிரி உடனே பண்ணலனாலும், ஆனால் இது நிரந்தர தீர்வு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: டெஃபினட்டாக தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது சார், இப்போ நான் வந்து ஒரு 20 யூனிட் வந்து நான் இன்சுலின் போட்டுட்ருக்கேன். அப்போ நான் இன்சுலின் போட்டுட்ருக்கக்கூடிய நிலையில் இருந்து என்னால் வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
0: அதனால அந்த
2: இதுல இருந்து வெளியே
0: பண்ற அளவுக்கு இயற்கை மருத்துவம் இருக்குமான்னு
2: ஒரு கேள்வி இருக்கு. இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் சார். ஃப்ரம் த டே ஒன்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த டே ஒன்லேருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்சுலின் போட்டாலும் 300-400 தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு என்ன வாங்கன்னு கேட்டால் அந்த 400ங்கிறது 350 ஆகும், 350ங்கிறது 300 ஆகும், இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். இது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் என்ன வாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்சுலின் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் லோ சுகர் ஆகிறவங்களுக்கு வரும். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தான் வரும். அப்படிங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டாக்டர்ஸே குறைச்சிருவாங்க ஆக்சுவலாக இன்சுலினை. ஏன்னா இப்போ நீங்கள் நோயினுடைய தீவிரம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இன்சுலின் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, டோசேஜ் கொடுக்குறோம். அது டோசேஜ் தேவைப்படாது. அந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் பேக்கில் எடுத்து வர முடியும். அதே மாதிரி பிபிக்கும் சரி, நீங்கள் இப்போ 20 மில்லிகிராம் மாத்திரை சாப்பிட்றோம், 40 மில்லிகிராம் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னால் கூட சரி, ஒரு பிபி லெவலில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்டேபிள் ஆகிட்டே வருது அப்படிங்கிற இடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், 1 பாயிண்ட் மைனிங்

0: நம்ம டோசேஜ் ஆஃப் இதை வந்து குறைக்க முடியும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிறுத்த முடியும். அது மானிட்டரிங் பண்ணி தான் நிறுத்த முடியும், அது பட்ட பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே,
1: அடுத்த காலர் இணைப்பில். ஆ வணக்கம்.
2: எல்லா வியாதிக்குமே நம்ம வந்து கண்டுபிடிச்சு எல்லாம் தீர்வு இருக்கு அப்படின்றீங்க. தலை முதல் காலம் வரை இன்க்ளூடிங் பிளட் கேன்சருக்கு நமக்கு உண்டான அதுல ட்ரீட்மெண்ட்
0: கவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது ரெண்டு கேள்வி சார். சரி சார், ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சார். ஆக்சுவலாக

0: கேன்சருக்கு நமக்கு எதனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தலை முதல் காலம் வரை இன்க்ளூடிங் பிளட் கேன்சருக்கு நமக்கு உண்டான அதுல ட்ரீட்மெண்ட் கவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இது ரெண்டு தான்
1: சார். ரெண்டு கேள்வி சார். சரி சார், ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு சார் ஆக்சுவலாக, சரிங்களா, இந்தியன் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவ்டு சார் ஆக்சுவலாக.
2: நீங்கள் சொல்லுங்கள் சார்.
1: இது வந்து எல்லா விதமான வியாதிகளுக்கும் வைத்தியம் பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ வந்து சார் வந்து கேன்சர் பற்றி கேள்வி கேட்டார், கேன்சர்னுடைய மெட்டபாலிசத்துக்காகவே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார், நான் வந்து 6 பூதங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு 4 எனர்ஜி எக்ஸஸாக கண்டுபிடிச்சேன்.
2: ஓகே,
1: அது வந்து 10 எலிமெண்ட்ஸுக்காகவே ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். என்னன்னு சொல்லி கேட்டால், இன்டர்னல் லைஃப் ஃபோர்ஸ் ரெண்டும் எக்ஸ்டர்னல் லைஃப் ஃபோர்ஸ் ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்டர்னலாக உயிர் நாடிகளுக்கு உண்டான சக்திகள் தனியாக இருக்குது அப்படிங்கிறதும், ஆண் பெண் சக்திகளாக இருக்குதுங்கிறதும், அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி வந்து ஆண் பெண்ணாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எனர்ஜிக்காக ரெண்டு நாடுகளும் சேர்த்து 4 நாடுகள் எடுத்து வந்தேன். அதன் பிரகாரமாக என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நோயினுடைய தீவிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த நாடுகள் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர்த்துக்கு வைத்தியம் பண்ண முடியும் இந்த இடத்துலேருந்து, சரிங்களா. இது வந்து என்ன சொல்கிறது, கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் சரிக்கணும், அதுக்கும் வைத்தியம் பண்ண முடியும் நம்மளால.
2: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ, வணக்கம்
2: வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க, எக்கோ அடிக்குது.
3: ரைட், ரேடியோ நான் குறைச்சிடுறேன். ஹலோ டாக்டர், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
3: ஹலோ,
1: வணக்கம் சார்.
2: சர்ஜரி இல்லாம நம்ம பண்றோம், அதுதான் நம்மளோட கான்செப்ட், கரெக்ட்டுங்களா?
1: எஸ் சார்.
2: இதோட அச்சீவ்மென்ட் லெவல் சக்சஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நார்மல் பர்சன், அதாவது சிவியாரிட்டியை பொறுத்து சக்சஸ் ரேட் மாறும், பட் ஒரு நார்மல் பர்சன் பிகினிங் லெவலில் வந்தால் எந்த அளவு நம்ம சக்சஸ் ரேட்டை அச்சீவ் பண்ணலாம்
1: சார்? சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய கேசஸில் வந்து 100% சக்சஸ் ரேட் கொடுத்துருக்கோம்.
2: ஓ சூப்பர்.
1: ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பேசிக்காக வந்து டயபெட்டிக் இப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தது டில் டேட் வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பேஷன்ஸ் உண்டு.
2: ஓகே.
1: அதே மாதிரி பிபியினுடைய ஃப்ளக்சுவேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நார்மல் லெவலில் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் உண்டு. அவங்கள மானிட்டரிங் மட்டும் பார்க்க சொல்லுவோம் எப்பயுமே ரெகுலராகவே, ஏன்னா பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்கா இல்லையாங்கிறதுக்காக மட்டும், சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிகளுக்குமே இதுதான்ட்டு கிடையாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைக்ரைன் ஹெட் ஏக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஹெட் ஏக்ஸில் வந்து பர்மனண்ட்டாக சரியானவங்களாம் உண்டு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லைஃப் டைம் வராது அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, க்யூரே பண்ண முடியாது சொல்லக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் உண்டு, அவங்களுக்கு நான் நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம்.
2: ஓகே.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்ல வரக்கூடிய கண்டிஷன்ஸு, மசில்ஸில் வருது, அதே மாதிரி நியூரோ டிசார்டர்ஸில் வருது, எம்என்டின்னு சொல்லக்கூடிய மோட்டார் நியூரான் டிசார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ரொம்ப யூனிக்காக வேலை செய்யும்.
2: ஓகே.
1: அதே மாதிரி பேரலிசிஸ் பேஷன்ஸில், அதே மாதிரி ரூமாட்டிசம் ஆர்த்ரைடிஸில், இந்த மாதிரி எல்லா விதமான கண்டிஷன்ஸ்லையும் இதுதான்ட்டு கிடையாது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிவர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிரிஸ் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த பிளேட்லெட் லெவல் குறையுது இல்லைங்களா, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் கூட வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து அலோபதியினுடைய என்ன சொல்கிறது பேரலல் ட்ரீட்மெண்ட் தான்,
2: துணை மருத்துவமாக எடுத்துக்கலாம்
1: எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மானிட்டரிங் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம.
2: ஓகே.
1: ஏன்னா எல்லா அலோபதி டாக்டர்ஸோடய நமக்கு லிங்கில் இருப்போம் எப்பயுமே. அதை என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கார்டியாக் பேஷண்ட் வராரு, கார்டியாக்கினுடைய டாக்டர்ஸை கூட நான் தொடர்பில் எப்பயுமே இருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ் கூடயுமே அதை
2: என்ன
1: பண்ணணும்னு கேட்டால் ஒப்பீனியன் வாங்கிட்டு போகணும். நம்ம ஒப்பீனியன் வாங்கிட்டு
2: க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம்.
1: ஆமாம், அதை மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தருவோம். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம.
2: ஓகே, சரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு புது விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து திப்பு அவர்கள் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Tudo. நேரம் இப்போ 3:41 ஆயிட்டுங்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும், அதுக்கப்புறம் நம்ம லிசனர்ஸ்க்கு என்னென்ன விதமான மருத்துவங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம டாக்டர் ஆதி ஜோதி பாபு. ஸோ டாக்டர், இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, எனக்கு ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு, எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, சும்மாவே அதாவது சாதாரண விஷயம் கேட்டாலே டென்ஷன் ஆகிறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். சின்ன பசங்கள்லேருந்து அந்த வயதினர் வரைக்கும் நம்ம இது பார்க்குறது இருக்குது. ஸோ நம்ம மருத்துவத்தில் அக்குபஞ்சரில் அக்குப்ரெஷரில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும், அதாவது இனிமே வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது
1: சார்? அதாவது நான் கண்டுபிடிச்ச பஞ்சபூதங்கள் நாடிகள் பிரகாரமாக அந்த 6வது பூதத்தை சேர்த்து கண்டுபிடிச்ச போது வந்து செகண்ட் ஃபயர் அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்காகவே மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதோடு கூட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்படி கண்டுபிடிப்பு. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? இப்போ நெருப்பு அப்படின்னு சொன்னால் கசப்பான உணர்வுகள் இருக்கும், வேகம் இருக்கும். செகண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் இருந்துச்சுன்னா வெறுப்பு இருக்கும், வெறுப்பே இல்லாத நிலையும் இருக்கும். ஐ மீன் இதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அழுகுவாங்க. எது எதுக்கெடுத்தாலும் அழுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மணலில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி அழாமல் இருக்கிறதும் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், கோபம் இல்லாமல் இருக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுக்குண்டான மனநிலைகளே பெற்றிருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே வேகம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. எதனால் அப்படின்னு கேட்டால், ஒரு நெருப்பு அப்படிங்கிற எலிமெண்ட்டு கூட மெட்டல் அப்படிங்கிற எலிமெண்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேகத்தை நீங்கள் ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே அளவுக்கு நீங்கள் வேகத்தோடு இருந்தால் மட்டும் ஈடு கொடுக்க முடியும். இது வந்து அவங்க அந்த பரபரப்பாக இருக்காங்க இல்லைங்களா, அந்த பரபரப்பான சூழலுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டென்ஷன் வருது.
0: அதை காம்பன்சேட் பண்ண முடியலன்னா ஆமாம், அந்த இடத்துல நமக்கு ஒரு பதட்டம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஈக்குவலாக
1: போராடும் போது வந்துடுது. இன்னொரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பயம் அதிகமாகும் போது, ஏன்னா இந்த வாட்டர் எலிமெண்ட் கூட பயம் அப்படிங்கிற உணர்வு சம்மந்தப்படுது சார் ஆக்சுவலாக. அந்த எலிமெண்ட்டோட சம்மந்தப்படும் போது என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோ இவ்வளோ ஒர்க் லோடா, இப்போ ஒரு புத்தகத்தையே எடுக்கிறோம், ஒரு பேஜ் படிக்கிறதுக்குள்ளாரியே ஐயோ இந்த போர்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குதா, இன்றைக்கி நான் எக்ஸாமுக்கு இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற இடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நர்வஸ் வந்துடுது சார். அந்த வீக்னஸ் என்னான்னு கேட்டால் பயம் வருது, அழுக வருது. அந்த பதட்டத்தில் என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா, புக்கில் என்ன இருக்குதோ அதை பார்க்குற அளவுக்கு மனநிலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி பதட்ட உணர்வுகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு வருது ஆக்சுவலாக. முன்னெல்லாம் வந்து நம்ம ஒரு 50 பேர் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 பேர் தான் புத்தகத்தை தொட மாட்டான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, நல்லா படிக்கிறவனுக்கும் பயம் இருக்குது. இப்போ ஏன் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளால் இதை கரெக்டாக இது பண்ணி முடித்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா, நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ
0: அதை.
1: ஆமாம்
0: ஆமாம்.
1: ஸோ இந்த மாதிரி பதட்டமான சூழலில் இன்றைக்கி இந்த உலகம் இயங்கிகிட்டு இருக்குது சார். அதனால தான் இன்றைக்கி இருக்க வரக்கூடிய டென்ஷனு, இந்த பதட்டம், குழப்பமான உணர்வுகள், சரிங்களா? எனக்கு அந்த ஒரு இப்போ ஒரு

0: என்ன ஒரு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த பேஜில் இருக்கிறப்போ எனக்கு தெளிவாக படிக்க தெரிஞ்சு எனக்கு மெமரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு பதட்டம் வருமா?
1: இல்லை, இருக்காது,
0: வாய்ப்பே கிடையாது. எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம சொல்ல போகிறோம், தூக்கத்தில் கேட்டாலும் சரி முடிச்சிருந்தாலும் சொல்ல போகிறோம். ஆனால் அந்த பேஜையே நான் பார்க்க பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது
1: அது தவறான விஷயம்.
0: அந்த இடம் தான் வந்திருக்கு இப்போ. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஓவர்லோடு, இன்னொன்று இதை நான் செய்வேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்டம், இந்த பயம். இந்த ரெண்டு கான்செப்டுக்கு இடையில் இப்போ இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு முன்னே சொல்லி கொடுத்த இடங்கள்லாம் வேறையாக இருக்குது சார். நமக்கு நம்ம காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
1: இன்னைக்கு
0: எல்லாம் வேறையாக இருக்குது, டோட்டலாக வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த காம்படிஷனை வந்து முன்னெல்லாம் வந்து கம்பேரிசனே இருக்காது. இன்னைக்கு கம்பேரிசன் அதிகமாயிடுச்சு வேற. நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்
1: சோஷியல் மீடியாவில் எடுத்த உடனே அச்சீவ் பண்ணிட்டான், இவன் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியோடவே நம்மள அறியாமலேயே.
0: அதனால அவங்க அவங்களுடைய திறமைகள் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வளர்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலைகளும் இப்போ இல்லை. ஸோ அந்த இடங்கள் வந்ததுனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமே பார்த்தீங்கன்னா இப்போ போர் அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னோம்னா நம்மளை வெளுத்துருவாங்க. ஆக்சுவலாக வீட்டில் சொன்னோம்னா என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாயத்தந்தா போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்த வந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி மனநிலைகள் மாறி இருக்குது இன்றைக்கி, எல்லாமே மாறி இருக்குது ஆக்சுவலாக. அதாவது அவங்க பார்க்கக்கூடிய விஷுவலாகட்டும் அவங்க புத்தகமாகட்டும் எல்லா லெவல்லையும் அவங்களுக்கு ஹெவினஸ் வந்து லோட் ஆகிட்டே வருது, அந்த கம்பாரிசனும் சேர்த்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால. பட் இது அத்தனைக்கும் வைத்தியம் பண்ண முடியும், ஏன்னா அதை சொல்லணும் இல்லை, முக்கியமானது அதுதான். இது அத்தனை கண்டிஷன் இருந்தால் அவங்களை வெளியில் எடுக்க முடியுது.
1: சரி, இப்போ ஒரு காலர் பேசணும்.
0: ஆ சரி,
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ
1: சார், கேக்குதுங்களா?
2: கேக்குது கேக்குது
1: சார். சார் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து ஸ்டாலிங் பேசுறேன்.
1: சென்னையில இருந்து?
2: ஹலோ ஹலோ
1: ஹலோ, கேக்குதுங்க சார். சென்னையில இருந்து?
2: ஹலோ, சென்னையில இருந்து ஸ்டாலிங் பேசுறேன் சார்.
1: சார் டாக்டர் இருக்கார் கேளுங்க.
2: எனக்கு வந்து இந்த மாலை பண்ண இருக்கு, அதுக்கு கிளியர் பண்ண முடியுமா சார் இதுல?
0: சார், நம்ம மாலைக்கண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அலோபதி பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது சார். ஆனால் நீங்கள் வந்து எங்களை பாருங்கள் நேரில், சரியா? நாங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் சேஞ்ச்
2: பண்ணித்தரேன் உங்களுக்கு.
0: எங்களை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்னையில் அண்ணா நகரில் எனக்கு ஒரு கிளினிக் இருக்குது சார்.
2: அண்ணா
0: நகர் கிளினிக் நேம் வந்து ஏஜி காஸ்மிக் கிளினிக்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். வேணால் நீங்கள் வந்து ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 9842755935.
2: ஒரே ஒரே ஒரே செகண்ட், ஒரே செகண்ட் சார். சரி சார், நான் நெட்லேயே நான் பார்க்குறேன் சார். நெட்டில் வந்து நான் என்னான்னு பார்க்கணும் சார்.
0: ஏஜி காஸ்மிக் கிளினிக்னு பாருங்கள் சார், இல்லைனா என் பேர் டாக்டர் ஆதி ஜோதி பாபுன்னு போட்டு பாருங்கள், அதில் வரும்.
3: சொல்லுங்க.
1: நீங்க
3: வாய் பேச முடியாம போச்சு. ஒவ்வொரு கிடைச்சி ரெண்டு வருஷமா அவசரப்பட்டு அவர்ட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டாரு.

0: போவார், அவர் இல்ல இப்போ.
1: ஓகே,
0: அவர் ரொம்ப அவஸ்தப்பட்டுதான் இறந்து போனாரு. அதுக்கு சம்பந்தமா நீங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு சொன்னால கேக்கல, அது ரொம்ப மோசமான வியாதி போட்டிருக்கு, தலைமுறை ஹெரிடேட்டரி போட்டிருக்கு.
1: சரி சார்,
0: அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்
2: சார்.
1: சார், அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரக்கூடியது வந்து ஆக்சிஜனுடைய இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்புல டெவலப் ஆகிட்டே வரும். சரிங்களா, அந்த நியூரலஜிக்கல் டிசார்டர் வரும்போது, இந்த வரும்போது என்ன ஆகும் கேட்டால், அந்த சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த எனர்ஜி போய் சேரல அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஃபெயிலியர் வருது ஆக்சுவலாக. சரிங்களா, இதை வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும் சார், டயக்னோசிஸை வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார், அவங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது வந்து இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக, அதனால தான் இந்த டயக்னோசிஸ் பற்றி பேசுகிறேன். ஏன்னா இப்போ நியூரலஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் டோ இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும் சார். இது எம்என்டின்ட்டு மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன டிசீஸ் வந்தாலும் சரி அந்த நியூரலஜிக்கல் கண்டிஷனை.
2: ஓகே ஓகே,
1: சரிங்களா.
2: இப்போது டாக்டர், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இப்போ நிறையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இப்போது நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து ஒரு இளைஞர்கள் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 30 to 40-45 இருக்கணும். இப்போ நம்ம இந்த வயதில் இருக்க கூடியவங்க தான் குறிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டேட்டா சொல்லுது. இப்போது ஒரு நார்மல் ஒரு ஐடியோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை பார்க்குறவங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் எவ்வளோ நாள் டியூரேஷனுக்குள்ளே எத்தனை செஷனுக்குள்ளே ஒரு ஆவரேஜாக அவங்கள வந்து நார்மல் இது பண்ணலாம், ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தூக்கத்தெல்லாம் நார்மல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ டியூரேஷன் தேவைப்படும்
1: சார்? அதாவது இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டை பற்றி சொல்கிறதுனால ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டு, மார்னிங் ஈவினிங் ஷிஃப்டிங் மாறுறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு பேட்டர்னு, சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால தான் இந்த இந்த அழுத்தம் அவங்களுக்கு வருது. சரிங்களா, அதே மாதிரி ஒர்க்லோடு ப்ளஸ் வந்து எனி டைம் வந்து சிஸ்டத்தில் உட்காந்துருக்கணும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணிவிடுவோம், ஆனால் நீ இன்றைக்கி வந்து 3-4 வந்து ஏஞ்சி உட்காந்து ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய டாஸ்க்லாம் இருக்குது இப்போ. அந்த மாறுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பதட்டம் வந்து தொத்திக்குது அப்படிங்கிற இடங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக, இந்த மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் சரி. ஸோ இது எதனால் டெவலப் ஆகிட்டே வருது அவங்களுக்குள்ளார, ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ சிஸ்டம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஐ பவர்லேருந்து அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்குது இல்லையா, இது கான்சியஸ்ல இருந்துட்டு இருக்கா உங்களுக்கு?
2: கான்சியஸ்னா அதாவது
1: அவங்க இது சம்பந்தமாவே கான்சியஸ்ல
2: ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது
1: இதுவே வர்க் பண்ணுது.
2: ஓகே,
1: இந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் இருக்கு இப்ப. சோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டா, நம்ம கட்டாயமாக அவங்க அதல இருந்து ரிலீவ் பண்ண முடியும் एक्चुअली.
2: சூப்பர்,
1: கட்டாயமா ரிலீவ் பண்ண முடியும், அதல மாட்டிக்கிறதே இடம் கிடையாது.
2: சோ இதுக்கு எவ்வளவு டியூரேஷன் தேவைப்படும்
1: சார்? டியூரேஷன் அப்படிங்கறது வந்து நீங்க மினிமம் வந்து ஒரு 15 டேஸ்ல இருந்து 3 மந்த்ஸ் டைம் வச்சிங்க. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வச்சிங்க. ஒரு சில மேக்ஸிமம் ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துட முடியும் வெளியில அவங்கள.
2: ஓகே,
1: அதுல இருந்து கொண்டு வர முடியும் வெளியில.
2: அதாவது சில வாரங்கள்லயே நம்ம கண்கூடான ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம்,
1: டிஃபரண்டா பார்க்கலாம்,
2: ஆனா முழுமையா வந்து நிவாரணம் அடைய ஒரு 3 மாசம்.
1: ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் தூங்குறேன்னு நம்ம சொல்றோம், நீங்க செமி கான்சியஸா தூங்குறீங்களா இல்ல கான்சியஸா நம்ம நல்லாவே தூங்குறீங்களாங்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
2: ஓகே, ஆமா,
1: ஆழ்ந்து தூங்குறீங்களா இல்லையாங்க,
2: தட்டுன்னு எழுச்சிருவாங்க. சில பேர் வந்து நல்லா எழுப்புனாலும் வந்து தூங்க போற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க,
1: அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த இவங்களுடைய ஒர்க்லோடு அவங்கள எப்படி வச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார்.
2: குழந்தை போல தூங்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட்.
1: டெஃபரண்டா சார்,
2: டெஃபரண்டா. அடுத்த கால பாத்துறோம். வணக்கம் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்,
3: ஹலோ
2: சார், கேக்குதுங்க சார், எக்கோ அடிக்குது.
3: ஹலோ
2: சார், வணக்கம், எங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க
3: சார்? வணக்கம் சார், நான் விஸ்வநாதன் ஃப்ரம் குடியாத்தம்.
2: குடியாத்தம் சார், கேளுங்க சார்.
3: சார், சின்ன சந்தேகம்னா, ஹோமியோபதியும் சிம்டம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டு இதுவும் சிம்டம் பேஸ்டு சொல்றீங்க, பட் ஹோமியோபதியில உங்களுக்கு மெடிசன் தராங்க, இதுக்கு ஏதாவது மெடிசன் தரீங்களா இல்ல வரும் அக்குபஞ்சாக்குபேஷன் முடிச்சு வச்சுக்கலாம் சார்?
1: சார் வணக்கம், ஆக்சுவலா வந்து நான் சிம்டம் பேஸ்டுன்னு சொன்னது நீங்க எதை வச்சு பேசுறீங்கன்னு தெரியல. இது வந்து சிம்டம் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் சிம்டம் பேஸ்னு சொல்கிறேன். ஒரு அக்யூட் அண்ட் கிரானிக் கண்டிஷன் பார்க்குறது வந்து நான் பல்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் மனம் சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக அது வந்து அது சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் சோரால் இருக்கீங்களா, சிப்ரிஸில் இருக்கீங்களா, சைக்கோசிஸில் இருக்கீங்களாங்கிறத வந்து அந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மருந்து தராங்க. சரிங்களா, ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பு பிரகாரம் இந்த எனர்ஜி

0: இப்படி வேலை செஞ்சிச்சுன்னா இது வந்து அக்யூட் கண்டிஷன் டிசீஸ் தான் உண்டாக்கும், இது கிரானிக்காகாது. அதே போல் இந்த எனர்ஜி இப்படி ட்ராவல் பண்ணிச்சுன்னா இதுதான் கிரானிக் கண்டிஷனை உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பல்ஸ் பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பல்ஸ் பேட்டர்ன் பிரகாரமாக தான் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். உங்கள் சிம்டம்ஸ் என்ன சொன்னீங்கனாலும் சரி, வந்து அது எங்களுடைய பல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்குவோம். நான் இது அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்குமே தவிர, வந்து எங்களுடைய டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூட் காஸ் ஆஃப் டிசீஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டை தவிர, வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்க்கு அல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன இருக்குதோ அதை பற்றி தான் நீங்கள் மேஜராக சொல்ல முடியும் ஆக்சுவலாக. ஆனால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பற்றி உங்களால் ஓரளவுக்கு மேலே சொல்ல முடியாது, பல பேர்த்துக்கு ஞாபகத்தில் கூட இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால், அந்த டயக்னோசிஸுங்கிறதுல வந்து எது இதெல்லாம் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி தர முடியும் சார். சரிங்களா?
1: ஓகே, சூப்பர் டாக்டர், தேங்க்யூ. சரிங்க டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம காலர்ஸும் ரொம்ப நிறைய பயனடைஞ்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். சரிங்க டாக்டர், மீண்டும் ஒரு நாங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறேன் டாக்டர். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து நாயகன் மீண்டும் வரான் என்ற பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல், விஷ்ணு எழுதிய பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக BJP கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு GK வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் இப்ப 4:03 ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிடித்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபன் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, ஃபன்ல புதுசா பண்ண போறோம். என்ன, ஒரு படத்தோட டைலாக் சொல்லுவேன். அது ஃபேமஸ் டைலாக்கா இருக்கலாம், ஹீரோ சொல்லியிருக்கலாம், யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த படம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். யாருக்கு என்ன மாதிரி படம் வேணுமோ அந்த மாதிரி படம் கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம்கல்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: கண்ணன் சார் ரெடியா?
1: ரெடி.
0: சரி, உங்களுக்கு பழைய மாதிரி பழைய டைலாக் வேணுமா புது டைலாக் வேணுமா?

0: நமக்கு நமக்கு ஏதாவது நம்ம ஏதாவது சவால் தான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு.
1: அக்கா தட்ஸ் தி ஸ்பிரிட்.
0: ஆமா
1: சார், நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் நான் புதுசு புதுசா யோசிச்சுட்டே இருப்பேன் சார். சரிங்க சார், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இது ரொம்ப ஃபேமஸான டயலாக், ஆரம்பத்திலே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிக்கலாம் சரிங்களா. நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, எங்க அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலியமா கிடைக்கணும், அது எனக்கு வேலை வேணாம் சார்.
0: படம் வந்து வேலை இல்ல பட்டதாரி
1: இல்லைங்க சார். என்ன சார் நீங்க, நான் திரும்ப சொல்லட்டுமா? நான் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை, எங்கள் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலியமாக கிடைக்குதுன்னா அந்த வேலை எனக்கு தேவையில்லை சார்.
0: எப்போ படம் இது? பழைய
1: படம் தான் சார்.
0: பழைய படம்னா கமலஹாசன் படம்.
1: கமலஹாசனுக்கு கமலஹாசன் கிடையாது, அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இருந்தார், அவரோட படம்
0: ரஜினிகாந்த்.
1: ஆமாம்.
0: அப்படின்னா அந்த எந்த படம் இது வந்து இந்த
1: பாதி வண்டிங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். நம்ம நம்ம லிசனர்ஸ் எப்பவுமே க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க சார். வாழ்த்துக்கள்.
0: ஆனா இதே மாதிரி வேலை இல்ல பட்ட வேலை தனுசு இதே மாதிரி ஒரு டயலாக் பேசுவாரு.
1: ஆமா சார், ஆனா அது ரொம்ப லென்தா போகும். நீங்க முடிஞ்சா இதை சொல்லி பாருங்களேன்.
0: இல்ல அதான் தில்முள்ளு படம் தான்.
1: தில்முள்ளு தான் சார். நீங்க வசனம் சொல்லி பாருங்க, அப்படியே ஃபயரா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு புது படத்துல இருந்து கேட்டுலாமா?
0: எனக்கும்
1: சரிங்க சார், கேட்டலாம். நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக்கூடாது, அவனுக்கு அப்பனும்
0: பிறந்திருப்பான்.
1: நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக்கூடாதுக்கா, அவனுக்கு அப்பனும்
0: பிறந்திருப்பான்.
1: நான் திரும்ப சொல்லுவா உங்களுக்கு சார். சூப்பர் ஸ்டார் படம் சார். கொஞ்சம் யோசிங்க, நான் வேற வேற கிலோ கொடுத்துட்டீங்களா? அப்பாவா நடிச்சவரும் வந்து அதுக்கப்புறம் ஹீரோவா நடிக்க
0: ஆரம்பிச்சிட்டாரு.
1: வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், கேக்குது உங்களுக்கு? கேக்குதுங்களா?
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஃபன் பண்ணல ரெடியா?
2: உங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டேஷன் இந்த பூந்தமல்லி போஜராஜ் பேசுறியா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நீங்க ரெடியா?
2: ஆ ரெடியா.
1: சரிங்க சார், உங்களுக்கு வந்து ஒரு புது படத்துல இருந்து நான் சொல்றேன் சரிங்களா?
2: பழைய படம் சொல்லுங்க.
1: என்ன சார் ஆரம்பத்திலே இப்படி சொல்றீங்க?
2: நாகேஷ் படம்.
1: சரி, நான் வேற கொஞ்சம் பழைய படத்துல இருந்து கேக்குறேன் சரிங்களா? ரொம்ப பழைய படம் தான் கேப்பீங்களா? அப்படிங்களா? சரி, நான் அப்ப அந்த காலத்துல இருந்தே நான் கேக்குறேன், நீங்க கரெக்டா சொல்றீங்களா? நான்
2: பாக்குறேன். சொல்லுங்க.
1: சுதந்திரம் என்பது பிறப்புரிமை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை இந்த அந்நியன் அடித்து பறிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க கேட்ட பழைய படம்
2: நினைக்கிறேன்.
1: இல்ல சார், பாதி வண்டிங்க, பாதி சொல்லிட்டீங்க. ஆனா அந்த படம் கிடையாது. நன்றி சார், நன்றி கால் பண்ணது. நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன் சார்.
1: சரி, ஃபன் பண்ண ரெடியா?
3: ரெடி சார்.
1: உங்களுக்கான வசனம் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க சார்.
1: சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை இந்த அந்நியன் அடித்து பறிக்க

0: நான் சம்மதிக்க மாட்டேன்.
1: என்ன படம் கேக்குறீங்களா?
0: ஆமா, என்ன படம் கண்டுபிடிக்கிறோம் நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: படம்
0: சரிங்க சார், தெரியலீங்களா? சில பேர் அவங்களே கேட்டுக்கிறாங்க 60 சாங்ஸ், ஆனா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டஃபா கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய காலர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, அடுத்த காலர் பார்க்கறது முன்னாடி ஒரு பிரேக் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டு பார்த்துட்டு திரும்ப நம்ம ஃபன் பண்ண ரெடி ஆயிடலாம். அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கப்பலேறி போயாச்சு என்ற பாடல். இதிலே கூட ஒரு க்ளூ இருக்குது, முடிஞ்சா கண்டுபிடிங்க பார்ப்போம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேரம் 4:18 ஆயிடுச்சு. சரி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட அதே கேள்வியை கேட்போம் நம்ம. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: ஹலோ
1: வணக்கம்.
0: ஆ, கேக்குதுங்களா? ஜெயசீலன் சார், ரெடியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த கேள்விக்கு பதில்? அப்படிங்களா? கால இருந்து அப்படிதான் சொல்றாங்க. நான் ஃபுல்லாதான் வச்சிருக்கேன், ரொம்ப பக்கத்துலயும் உட்காந்து பேசிட்டு
1: இருக்கேன்.
0: எனது பிறப்புரிமை, அதை இந்த அண்ணியன் அடித்து பறிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் சார். அது சொன்னது, பட் இந்த வசனம் இடம்பெற ஒரு படம். அதாவது இதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டீங்களா? இந்தியன் படத்துல இருந்து கப்பல் சூப்பர் சார்,
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். சிவாஜி கணேசன் நடிச்சு நிறைய பேரால வரவேற்கப்பட்ட ஒரு படம். நிறைய பேர் சுதந்திர போராட்டம் இப்படிதான் இருந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஒரு ஆவண படமா கூட நம்ம இதை பார்க்கலாம்.
1: தமிழ் வாசி அப்படின்ற

0: அடையாளம் தெரியாது, ஆனா அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றிங்க சார். ஸோ கண்டுபிடிச்சிட்டார் கப்பலோடைய தமிழன், ஒருவேளை நம்ம குழுனால கண்டுபிடிச்சாரா இல்லை அவரே கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிட்டே இருப்போம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு நம்ம ஃபன் பண்ணலாமாவை கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா?

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: எஸ் நீங்க இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. நேரம் இப்போ 4:20 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்த காலருக்கு என்ன கேள்வி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம கேட்போம், இல்லை நம்மளே கூட சொல்லலாம் பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
3: சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பராக இருக்கேன், மழையோட இருக்கேன்.
3: சரிங்க சார், இப்போ அடுத்த உங்களுக்கான கேள்வி ரெடியா? நீங்க
4: 60-80
3: அப்படிங்களா? சரி, உங்களுக்கு பழைய படமே கேட்டுருவோம். நேர் தான் சார் முக்கியம், எங்களுக்கு பழையசே கேட்டுருவோம் நம்ம, சரிங்களா? ஆனா நீங்க கரெக்டா சொல்லிடணும், உங்களை நம்பி தான் நான் கேட்கறேன்,
4: பரவாயில்லையா?
3: அப்படிங்களா, சரி உங்களுக்கு அதே மாதிரி கேட்டுருவோம் நம்ம, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். அஜித்
4: கிடையாது,
3: திரும்ப சொல்றேன் சார், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். பி எஸ் வீரப்பா கிடையாது, அந்த படத்துல இருக்க மாட்டாரு. பி எஸ் வீரப்பா அந்த படத்துல இருக்க மாட்டாரு. கண்டுபிடிங்க பாப்பா, நீங்க தானே பழசு கேட்டீங்க. சரிங்க சார், சரி அடுத்த வாய்ப்பு கொடுக்குறோம். சரிங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஸோ ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா நம்ம யோசி நம்ம கேள்வி கேட்குறோம், பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்கு. சரி அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும்.
5: அந்த படம் எனக்கு தெரியல சார்.
3: யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். கப்பல் ஓடி தமிழ் சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு 4 பேர் சொல்லுங்க. கால் பண்ணிரும், கால் வந்துருச்சு, எடுத்தாச்சு. நீங்க ஒரு 4 பேர் சொல்லுங்க, அதுல ஏதாவது மாட்டுதான் பாப்போம். எனக்கு தெரியாது, தெரியுமான்னு தெரியல. சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: மாலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நினைச்சேன், சூப்பரா வந்து ரொம்ப ஃபேமஸ் டயலாக். ஆமா, அத ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட இப்பெல்லாம் நிறைய வைப்பாங்க. ஆமா ஆமா,
6: நன்றிங்க.
3: ஸோ அடுத்து என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சின்னா, அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா தாஸ் மற்றும் பிரவீன் மணி பாடிய பாடல் வைரமுத்துவின் வரி.

0: ஏஆர் ரகுமான் இசைகள் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே சமதுல.
1: Shakalaka baby, shakalaka baby.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் இப்போ 4:30 ஆயிட்டுக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? சரி, ஃபன் பண்ணலாம்ல, ஃபன் பண்ணலாமால அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு யாருக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? கமல் படமா? சரி, கரெக்டா சொல்லிருவீங்களா? கன்ஃபார்மா? அப்படிங்களா? சரி, வீரம்னா என்னன்னு சொல்றது? எல்லாருக்கும் எல்லாமே வச்சிருக்கேன்
2: இன்னைக்கு.
1: சரி, அப்போ சொல்றேன் நானு. வீரம்னா என்ன தெரியுமா? பயப்படாத மாதிரி நடிக்கிறது. பயப்படாத மாதிரி நடிக்கிறது, இதுதான் வசனம். இல்ல, பயப்படாத மாதிரி நடிக்கிறது. வீரம்னா என்ன தெரியுமா? பயப்படாத மாதிரி நடிக்கிறது.
2: கண்டுபிடிக்கிறீங்களா?
1: பாப்போம். அந்த படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாங்க. கமல் கிடையாது, ரெண்டு ஹீரோ இருப்பாங்க.
2: வாய்ப்புமா?
1: நன்றிமா, நன்றிமா. தேங்க்யூ. அடுத்த காலர், வணக்கம். எஃப்எம் ரெயின்போ. சரி, கலா அவர்கள் கேட்டாங்க, அவங்களே நான் கமல் ஃபேனு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அடுத்து வரவங்க எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த வசனத்துக்கு ஒரு எந்த படம் கண்டுபிடிச்சே ஆகணும். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ சார், நான் ரஜி பாலாஜி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. கேட்டிங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? பஞ்சதந்திரத்தில் எது ஃபேமஸ் டைலாக்கு? அதுல வேற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இதுல வந்து
3: ரெண்டு ஹீரோ இருக்காங்க.
1: ரெண்டு ஹீரோ? பஞ்சதந்திரத்துல 5 ஹீரோ இருப்பாங்களே.
3: அதுதான சார்,
1: பஞ்சதந்திரத்துல 5 ஹீரோ இருப்பாங்க, இதுல ரெண்டு ஹீரோ தான் இருக்காங்க.
3: வேற படம் கொடுங்க
1: எனக்கு. அதெல்லாம் கிடையாது. அப்ப அவங்க திட்டுவாங்கல்ல வேற படம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. சரி, அப்ப ஒண்ணு பண்றேன், இன்னொரு க்ளூக்கு தரேன் நான். சரிங்களா, இந்த படத்துல கமலஹாசன் கூட நடிச்ச இன்னொரு ஹீரோ அர்ஜுன். சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க, வசனம் கேட்டீங்களா? நான் ஒரு வசனம் சொல்லுவேன், அந்த வசனம் இடம்பெற்ற படத்தின் பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். சரி, ஒன்னு இப்ப நான் சொல்லட்டுங்களா?
4: சொல்லுங்க.
1: வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. தொண்ணூறுகள்ல வந்ததுன்னு சொல்லலாம். இந்த காலத்து படம் இல்ல, 90களில் வந்தது. அதுல க்ளூ நான் கொடுத்துட்டேன், அது ஹீரோ கமலஹாசன். அந்த படத்துல 2 ஹீரோக்கள் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அர்ஜுன்.
4: இல்லைங்களா?
1: சரிங்க, சரிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன், இப்போ ஒரு படத்தோட வசனத்தை நான் சொல்லுவேன், அந்த வசனம் இடம்பெற்ற படத்தின் பேரை நீங்க சொல்லணும். வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது.
5: அர்ஜுன் நடிச்ச படமா?
1: அர்ஜுனும் நடிச்சிருக்காரு, கமலஹாசனும் நடிச்சிருக்காரு. இந்த படம் தேசிய விருது.
5: அர்ஜுன் கமலஹாசன்.
1: ஆமா, ரொம்ப ஃபேமஸான படம்.
5: வேட்டையாடு விளையாடா சார்?
1: இல்லம்மா.

0: வேட்டையாட விளையாடல அர்ஜுன் எங்க நடிச்சாரு?
1: இல்ல இல்ல கரெக்ட் தெரியல, சாரி சார்.
0: அர்ஜுன் நடிச்சற இதுதான் பெரிய க்ளூவே, நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
2: பத்மாவதி
0: உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
2: அந்த கமல்ஹாசன் அர்ஜுன் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல சொல்லல.
2: குருதி பூனல்.
0: சூப்பர்
2: சூப்பர்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லவேளை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த காலருக்கு அடுத்த கேள்வியோட நம்ம ரெடியா இருக்கிறோம். வணக்கம். ஸோ அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்து ஹொசோனா பாடல். பாடியவர்கள் விஜய் பிரகாஷ் மற்றும் சூசன் பிளேஸ். ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூடு.

0: 4:42 ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ. சரி, அடுத்து யார் காலர்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் சார். முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார், ரெடியா நீங்க?
1: சொல்லுங்க சார். நான் எப்பவும் ரேடியோ எடுக்கல, அதனால நீங்க தலைப்பு
0: சொன்னீங்களா? என்ன தலைப்புனா, நான் ஒரு படத்தோட வசனத்தை சொல்லுவேன், அந்த வசனம் இடம்பெற்ற படத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எப்படி போலாம், பழையசா புதுசா? எப்படி
1: பழசா? இடைக்கால படமா போடுங்க.
0: இடைக்கால படம். சரி, 80s 90s போயிடலாமா?
1: ஆமா சார், நன்றி சார்.
0: சரி, நல்லவன் தான், நல்ல நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க.
1: நல்லவனுக்கு நல்லவன்
0: இல்ல, அந்த ஹீரோ தானா?
1: ஓ, ரஜினி படமா சார்?
0: ஆமா.
1: மற்ற நாயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே.
0: சரி, நன்றிங்க சார். வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க ரெடியா?
2: ரெடியா இருக்கிறேன். எளிமையா கேளுங்க.
0: எளிமையா? நல்லவன் தான், நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிருவாங்க. இது என்ன படம் கண்டுபிடிங்க.
2: ஏதாவது க்ளூ கொடுங்களே ஐயா.
0: க்ளூ? ரஜினிகாந்த் நடிச்ச படம். ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
2: பேட்ட படம்.
0: இல்ல
2: இல்லையா?
0: இல்ல.
2: புதுசா பழசா சார்?
0: பழசு. 80s வந்தது. நான் திரும்ப சொல்லட்டுங்களா? நல்லவன் தான், நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிருவாங்க. வேற க்ளூ?
2: நல்லவனா நல்லவனாவே இருந்துட்டா?
0: ஆமா.
2: நல்லவனுக்கு நல்லவனா?
0: இல்ல.
2: ஆஹா,
0: சரி நான் க்ளூ கொடுக்கறேன், கண்டுபிடிக்கிறீங்களா? ரஜினி அதுல டாக்ஸி டிரைவர்.
2: லட்சுமி லட்சுமின்னு சொல்லுவாரு.
0: அதேதான். ஆனா லட்சுமிக்கு எல்லாம் நீங்க பாஸ் மார்க் போட முடியாது, படத்தோட பேர் கண்டுபிடிக்கணும்.
2: படிக்காதவன். படிக்காதவன்.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். படிக்காதவன்
2: சார். இந்த டயலாக் அந்த டாக்ஸி டிரைவர் வெச்சு கண்டுபிடிச்சேன் சார். உங்களுக்கு சூப்பர் சூப்பர்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள்.
2: எனக்கு ரொம்ப ஹாப்பி சார், சூப்பரா க்ளோ கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப ஹாப்பி.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேர். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார்.
3: அன்பான சோழருக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: நீங்க
0: ரெடிங்களா? உங்களுக்கு இது கேள்வி கேக்கட்டுங்களா?
3: பழைய திரைப்படத்துல
0: பழையசனா எப்படி, நீங்களே சொல்லுங்க.
3: முயற்சி பண்றேன்.
0: இல்ல இல்ல, பழையசனா 70s ஓகேவா? 70s 80s ஓகேவா?
3: 70s சிவாஜி ஐயா திரைப்படம், அது மாதிரி எம்ஜிஆர் ஐயா திரைப்படம்.
0: சரி, எம்ஜிஆர்.

0: திரைப்படம், சிவாஜி திரைப்படம் அப்படியே பேசிடலாம்.
1: ஏதாவது ஒன்று
0: பிரஸ்டீஜ், அது ஒரு மனுஷனுக்கு போயிட்டா அப்புறம் அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
1: சொல்லுங்க சார்.
0: பிரஸ்டீஜ், அது ஒரு மனுஷனுக்கு போயிட்டா அப்புறம் அவன் வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம்?
1: பிரஸ்டீஜ் அந்த அதெல்லாம் கௌரவம் நினைக்கிறேன்.
0: இல்லைங்க சார், அதாவது நீங்க தமிழாக்கம் பண்ணீங்கன்னா அது வரும், ஆனா இந்த படத்துல ஹீரோ வந்து பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ் அதை பத்தியே பேசிட்டு இருப்பார். ஆமா, அவரு தான் ரொம்ப ஃபேமஸான திரைப்படம். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கூட ரீமேக் ஆயிருச்சு.
1: கொஞ்சம்
0: இன்னொரு குழுவா, அதுல வந்து வயதான தோற்றம் சிவாஜி கணேசனுக்கு.
1: ஆஹா, வெரி குட். அவரு இதுல பத்மினி அம்மா நடிச்சிருப்பாங்க.
0: அக்க, பாதி நெருங்கிட்டீங்க, போங்க.
1: அதுல
0: பாட்டுக்கு மார்க் கிடையாது, பாஸ் மார்க். நீங்க இத சொல்லுங்க,
1: திரைப்படத்தின் பெயர் நல்ல படமே. இப்பதான் கண்டுபிடிக்க முடியல. சிவாஜி திரைப்படத்தையும்
0: படமும் பிடிச்சிட்டீங்க, பாட்டையும் பிடிச்சிட்டீங்க, படத்தோட டைட்டில்
2: எங்களை மாதிரி பழைய நேயர்களுக்கு அந்த பாடல்
0: சொல்லுங்க சார்.
2: எவ்வளவு நேரம் ட்ரை பண்ற?
0: ஓகே ஓகே, ஹாப்பியா? இப்போ லைன் கிடைச்சது, ஹாப்பியா?
2: வியட்நாம் வீடு படம்
0: சூப்பர் சூப்பர்.
2: அதுலதான் அவருடைய கேரக்டர்
0: பத்மநாபன், பத்மநாபன். ஆமா
2: ஆமா, அதுல நூறு சீன் நல்லா இருக்கு சார். அது லாஸ்டா நானு எல்லாத்திலயும் வின் பண்ணிட்டேன் வின் பண்ணிட்டேன்னு வருவாரு பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். இன்னைக்கு அப்படியே நான் மனசுல அப்படியே வருது.
0: ஓகே சரிங்க சார், சரியான பதில்.
2: எனக்கு
0: சொல்லுங்க,
2: எனக்கு
0: எக்ஸ்ட்ரா வேணுமா? பரவாயில்லையே, சரி உங்களுக்கு அதே இதுல சொல்றேன், சரிங்களா? சிக்கல் சண்முகம் வாசிச்சா நாதஸ்வரம் பேசும்டா, அதுக்கு முன்னாடி உன்னோட தம்பட்டம் செல்லாது.
2: நன்றி
0: நன்றி நன்றிங்க சார். நம்மளோட லிசனர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டக்கு டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த காலரை பார்த்துருவோம் நம்ம. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரா இருக்குது, நீ சொன்ன படம் எல்லாம் எனக்கு தெரியும் சார்.
0: அப்படிங்களா?
3: ஆமா சார்,
0: நீங்க கண்டுபிடிங்க.
3: படம் தான் சொல்லிடுவேன், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் தான்.
0: அப்படிங்களா? அப்ப நான் டஃபா கேட்டுருவேன், அதுலயே பரவாயில்லைங்களா? ஓகேவா?
3: ஈஸியாக சொல்லுங்க சார்.
0: சரி, ஈஸியாவே வா. சரி, ஈஸியாவே சொல்லிடுறேன் நான், சரிங்களா? மனதை அதன் போக்கிற்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தி விட்டால் நாம் ஏவலாளாக மாறிவிடும். நான் திரும்ப சொல்றேன், கண்டுபிடிங்களேன், ரெண்டு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் நான் க்ளூ தரேன்.
3: மனதை
0: சொல்லவா?
3: சொல்லுங்க சார்.
0: மனதனை அதை போக்கிற்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலே அதை கட்டிப்படுத்தி விட்டால் நாம் ஏவலாளாக மாறிவிடும்.
3: சார், நல்ல நேரமா சார்?
0: இல்லைங்க சார், இல்ல சார்.
3: நண்பருக்கு வாய்ப்பு கொடுங்க சார்.
0: சரிங்க சார், அடுத்தவங்க வாய்ப்பு
3: கொடுங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம்.
4: ஒரு
0: வேகம் தெரியுது எனக்கு,
4: பழைய படம் ஈஸியா சொல்லிடலாம்.
0: சரி,
4: நிறைய பாத்துருக்கோம் பாத்தீங்களா.
0: சரி, அப்ப நீங்க இன்னொன்னு சொல்லிடுறீங்களா? இன்னொன்னு
4: சேர்த்து சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுவோம்.
0: தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதுல அடங்கி இருப்பதோ மெய்யான பிடிப்பு.
4: இது எம்ஜிஆர் படம் தான்?
0: இல்ல, வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, கேக்குதுங்க சார். ஹலோ,
5: பெங்களூர்.
0: ஹரியன் சார், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
5: சொல்லுங்க.
0: தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது

0: மெய்யான
1: ஹலோ,
0: பிடிப்பு. ஆ சார், கேட்குது சார் எனக்கு. ஹலோ.
1: இங்கே கேட்கல சார்.
0: அப்படிங்களா? மேபி இணைப்பில் கோளாறாக இருக்கலாம் சார், அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்
2: வணக்கம் சார். பிரகாஷ் பிரசைவாக்கம்
0: சார். பிரகாஷ் சார், நீங்கள் ரெடியா? உங்களுக்கான கேள்வி.
2: சார் அது பராசக்தியா சார்?
0: இல்லை, நான் சொல்கிறேன், நீ யோசிச்சு சொல்லுங்கள். சரிங்களா
2: சார்? எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொடுக்கல, நான் கொஞ்சம் ஓல்டெலாம்.
0: ரொம்ப சரி, 90களிலேருந்து கொடுக்கட்டுமா?
2: ஆ சொல்லுங்கள், கொடுங்க.
0: இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக
2: வருவேன்.
0: சூப்பர் சார், கரெக்டான பதில்.
2: தேங்க்யூ சார்.
0: நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ நம்ம லிசனர்ஸ் வந்து எவ்வளோ டஃப்பாக கொடுத்தாலும் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், ஆ கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்த லிசனர் என்ன மாதிரி பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். கேளுங்க ஐயா.
0: சார் உங்களுக்கு எதுல இருந்து கேள்வி வேணும்?
3: ஒரு 80 90ல கேளுங்க ஐயா.
0: 80 90 நீங்க எல்லாமே அதுலயே கேட்டா இப்போ என்ன பண்றது?
3: நம்ம அதுல தான இருக்கோம் ஐயா.
0: சரி ஓகே, சரி உங்களுக்கே கேட்டலாம்.
3: கேளுங்க ஐயா, ஜெனரலா கேளுங்க.
0: சரி, பசி இருக்கும் போதுதான் மான இனம் முக்கியம், வறுமை என் உடம்பை தான் வாட்ட முடியும், என் கொள்கையும் அறிவையும் விற்க முடியாது.
3: கமல் படம் மாதிரி இருக்கு.
0: கமல் படம் தான். எஸ்,
3: கமல்ஹாசன் படம் மாதிரி இருக்கு.
0: அவர் படமே தான். நான் திரும்ப படிக்கிறேன். பசி இருக்கும் போதுதான் மானம் இன்னும் முக்கியம், வறுமை என் உடம்பை தான் வாட்ட முடியும், என் கொள்கையும் அறிவையும் விற்க முடியாது. நன்றி, நன்றிங்க சார்.
3: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்க.
4: எனக்கு வந்து பழைய படம் வேணும்.
0: பழைய படம்? என்ன எல்லாம் பழைய படமா கேக்குறீங்க, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களோ அப்போ?
4: ஆமா ஆமா.
0: சரி, நீங்க இது கண்டுபிடிங்க பாப்போம். தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதுல அடங்கி இருப்பதோ மெய்யான பிடிப்பு. தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி
4: இருப்பது.
0: ஈடுபாடோட பாப்பீங்க.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்க சார், மகிழ்ச்சி. நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கால் கிடைக்காதவங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில கால் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரெயின்போ மேடையில உங்களுக்காக அடுத்த யாழினி வந்துட்டாங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவு பாடலா விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து, விண்ணை தாண்டி பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாலனை என்ற பாடல், சித்ராவின் குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசைகள். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம வந்து ஒருவேளை சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னோடய பாட்டி இது சமைச்சு கொடுத்தாங்க, எனக்கு இது சாப்பிடும்போது எப்போவுமே என் பாட்டி ஞாபகம் வரும் அப்படின்னு சில பேருக்கு அது இருக்கும். சில நேரம் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது எனக்கு அவங்க இது சமைச்சு கொடுத்தாங்க, இது சொல்லும்போது எனக்கு எப்போவுமே அந்த ஞாபகம் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய ஞாபகங்கள் உணவோடு சேர்ந்து நிறைய ஞாபகங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு உணவு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒருத்தவங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுடைய உறவுகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்த ஒரு உணவு எனக்கு இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது, அது எப்போ சாப்பிட்டாலும் எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரியான உணவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 2986003825255454 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக பிதாமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பாரதசாரதியோட குரலில் பழனி பாரதியினுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதோழர்.

0: மணி 11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் நம்ம சமைச்சு கொடுக்குற அந்த உணவு, அது வந்து இப்போ மறக்க முடியாத ஒரு உணவு அப்படின்னா நீங்கள் வந்து எது சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம். ஆனந்த் சைதாப்பிலிருந்து மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எங்க அக்கா தான் மேடம் சமைச்சு கொடுப்பாங்க. உருண்டை குழம்பு வைப்பாங்க மேடம், அவ்வளவு அருமையா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சூப்பர். சொல்லும் போதே தெரியுது எந்த அளவுக்கு நீங்க ரசிச்சு சாப்பிட்டுருக்கீங்க
1: அப்படின்னு. அருமையா பண்ணுவாங்க மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே சார், அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: அன்பான சூரிக்கு அன்பு வணக்கம்.
0: சொல்லுங்க சார்,
2: மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சரி, என்னுடைய தாயார் பாங்க கருவாட்டு குழம்பு. அப்படியே அந்த வெங்காயத்தை வந்து இப்ப வதக்கம் எல்லாம் மாட்டாங்க, பச்சையா தான் போடுவாங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா என்னென்னமோ வெரைட்டிஸ் கருவாடு போட்டு அந்த களி, தோலக்களிய ஜஸ்ட் நாங்களாம் 40 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிட்டீங்க எங்களை, அந்த தோலக்களியோட கிண்டி சாப்பிடுவோம். அப்படியே 10 வீட்டுக்கு மனசு அந்த கருவாட்டு குழம்பு எங்க அம்மா வைக்கிறது. அது என்ன செய்வாங்க, சரி எல்லா குழம்பையும் தாளிப்பாங்க, ஆனா கருவாட்டு குழம்பு மட்டும் என்ன செய்வாங்க, எங்க அம்மா தாளிக்க மாட்டாங்க. ஏன்னா பட் என்னன்னா அதை வாசனை போயிரும் சொல்லிட்டு தாளிக்க மாட்டாங்க. அப்படியே கொதி வந்த உடனே அப்படியே நல்லா கட்டி எடுத்து வச்சுனே அந்த தோலக்களியோடு சேர்ந்து பார்த்தோம்னா 2 திருட்டு களி சாப்பிடுவோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னுடைய தாயார் குழந்தை திரேஷ் அம்மா வைக்க அந்த கருவாட்டு குழம்பு எல்லாம் என்னுடைய மனைவி வைக்கிறாங்க. இப்ப கொள்ளவிட்டு குழம்புலாம் கேட்கறப்ப செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா எங்க
0: அம்மா செய்யற கைப்பக்கம் வராது. அப்படிதானே
2: கைப்பக்கம் அவ்வளவு பண்ணுவாங்க சார். அப்படி இருக்கும், நாங்க மீன் குழம்பு வச்சாலும் அப்படி பண்ணுவாங்க. நானும் நல்லா அப்படி ஒரு 10 வீட்டுக்கு வாசனை. அது அப்ப எல்லாம் சார் இந்த அம்மியில போட்டு அரைப்பாங்க சார்.
0: 40-30 ஆண்டுகளுக்கு
2: நாங்க இப்ப 7-8 வயது இருக்கோம். என்ன கறி குழம்பு கலந்தாலும் மட்டன் குழம்பு மீன் குழம்பு எந்தாலும் அம்மியில போட்டு அரைச்சு நல்லா மிளகா வத்தல் வெங்காயத்தில் அரைக்கி அந்த அம்மியில அரைக்கையிலே வாசனை வரும். எங்க அத்தை பிள்ளைங்களும் அத்தை என்னன்னு மட்டனா அப்படி இப்படின்னு கேட்டு போவோம். அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் அரைக்கையிலேயே.
3: சமைக்க சொல்லுவேன் அப்படி ஒரு சமையலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் இந்த யூடியூப் எல்லாம் பண்ணி பாத்து பாத்து பண்றாங்க அவங்களும். அப்படி இல்ல, அப்படி இல்ல மேடம். அவங்க அந்த காலத்துல இருந்து அவங்க அந்த இதுல அனுபவத்துல தெரிஞ்சு ரொம்ப நல்லா சமைப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: நல்லமா இருக்கேன் மேம், சொல்லுங்க மேம்.
4: என்னோட பாட்டி வந்து வெந்தய குழம்பு வைப்பாங்க, எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த வெந்தய குழம்பு தான் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க மேம். இன்னும் அந்த மனம் கையில மணந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும் வெந்தய வாசனையோட இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அவ்வளவு ஒரு டேஸ்டியா அதுல சூடா நெய்ய ஊத்தி சாப்பிட்டோம்னா அப்பா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படி இருக்குங்க மேம். அது அந்த ஞாபகம் வருதுங்க மேம், பாட்டி ஞாபகம். அப்புறம் நான் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன், அங்க ஒரு வெண்டக்காய் இட்லின்னு ஒண்ணு கொடுத்தாங்க மேம். அது வித்தியாசமா இருந்தது. வெண்டக்காயில இட்லியா அப்படின்னு நாங்களாம் தோசை மாதிரி செஞ்சிருக்கோம், அவங்க இட்லி மாதிரி செஞ்சிருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க மேம். அதுதாங்க மேம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சோ, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக பையா திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரன் அண்ட் தன்மையோட குரல்கள்ல, நாமத்துக்குமாரனுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பையா திரைப்படம்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர் சைபால்.
1: அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் அர்த்தம். நான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது நானும் சிலது சொல்லணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு வீணான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க, அது எப்பயும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அதே மாதிரி நெப்புல் சார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து சமைச்சு கொடுக்குற அந்த ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க, அப்புறம் மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மினி ஜெனிஃபர்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்கிற அந்த பட்டர் சப்பாத்தி வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், ரொம்ப இருக்கும். இதெல்லாத்த விட ஹைலைட் ப்ரீத்தின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பாயில்ட் எக் ஒன்று செய்வாங்க. உலகத்திலே வேறு யாராலும் அப்படி ஒரு பாயில்ட் எக் வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷஸ். ஸோ இது மாதிரி நம்ம நண்பர்கள் நமக்கு சமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்துட்டு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட உறவுகளோ இல்லை உங்களோட நண்பர்களோ உங்களுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு உணவு இது வரைக்கும் நல்லா மறக்கவே முடியாது. அது எப்போவுமே வந்து எனக்கு நிறைய ஞாபகங்களை நிறைய நினைவுகள் எனக்கு தரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டை ஷேர் பண்ணிக்கலாம். 2950030038 2950054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ நீங்க சொல்ற அடுத்த காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாரிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேம், உங்களுக்கு பிடிச்சவங்க செய்யக்கூடிய என்ன டிஷ் உங்களுக்கு சாப்பிட்டு பிடிச்சு சாப்பிடுவீங்க?
1: அது எப்பவுமே மறக்க முடியாத ஒரு உணவு.
2: சரி சரி. என்னுடைய பாட்டி வந்து பிசுபேலா பாத் அப்படிங்கறது செய்வாங்க மேம். அது வந்து யூஸ்வல்லா அந்த விசேஷ காலங்கள் அன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அந்த குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறமா மஷ்ரூம், எல்லா வகையான கறிகளையும் போட்டு அந்த குழஞ்சு சாப்பாடு கழுவிச்சு பண்ணுவாங்க. அடிச்சுக்கவே முடியாது மேம். அந்த விசேஷ பார்த்தா இப்ப கூட பார்த்தா எனக்கு டக்குன்னு பாட்டியோடைய ஞாபகம் அப்படின்னு வந்துடும். நல்லா எவ்வளவோ டிஷஸ் அப்படிங்கறது நான் சாப்பிட்டாலும் பாட்டியோடைய அந்த பிசிபேலா பாத் மாதிரி அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லாவே இருக்கும் மேம்.
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: சில டிஷஸ் எல்லாம் சாப்பிடும்பொழுது சில பேர் ஞாபகம் வரும் இல்ல மேம்.
1: ஆமா கண்டிப்பா.
2: அதுவும் பாட்டியே வீட்டுல வந்து பூந்தி பண்ணுவாங்க, அந்த கார அந்த இதுக்கு மேல சாம்பார் சாத்துக்கு மேல போடுறது. இல்ல பாட்டியோடைய ஸ்பெஷலிஸ்ட் அதுதான், அதுக்கு நான் அடிமை அப்படின்னு
1: சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே,
2: தேங்க் யூ,
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம், என் பேர் சசி மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், உங்க கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
1: சொல்லுங்க.
3: கேள்வியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாபிக்கா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச அந்த ஃபுட் சமைச்சது பாத்தீங்கன்னா, என் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஒய்ஃப், அப்புறம் என் கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரசம் சமையா வைப்பாரு, ஒருத்தர் நான்வெஜ் நல்லா சமையமா சாப்பிடுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
3: ஓகே மேடம். மேடம், என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அதை பேசணுமா?
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்
4: மேடம். வணக்கம் மேடம், என் பேர் நவீன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: மேடம் ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு வந்து ஃபேவரட் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஞ்சு எடுத்துட்டு வருவாரு, தயிர் சாதம். ரொம்ப நல்லா இருக்கும், தாளிச்ச தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வச்சு.
1: சூப்பர். நீங்க பேசுனதுல நீங்க மட்டும் சார் தயிர் சாதம் சொல்லிருக்கீங்க. இல்ல, நீங்க தயிர் சாதம் ஃபேவரட் நீங்க தான் சொல்லிருக்கீங்க பேசுனதுல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க.
4: வணக்கம்
1: ரெயின்போ.
5: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் கிருபாஜில இருந்து எட்டே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
5: எனக்கு எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா குழந்தை, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அம்மா கிடையாது, எங்க அப்பா தான் செய்வாரு.

0: அந்த கறி குழம்பு அவ்வளவு அருமையா செய்வாரு. நான் வந்து எங்க அப்பா செஞ்சுட்டு போயிடுவாரு, அவரு வர்றதுக்குள்ள நான் பாதி காலி
1: பண்ணிடுவேன்.
0: நான் வர்றதுக்குள்ள காலி ஆச்சு எவ்வளவு சாப்பிட்டேன்னு கேட்பாரு. அவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு அவர் தெரியும், அவர் செய்யற மாதிரி செய்வாரு.
2: அவருக்கு வந்து அல்வா வேணும், அது வேணும், லட்டு வேணும், பூந்தி வேணும், எதுவும் பிடிக்காது. அவருக்கு தேவை ஆட்டுக்கறி. அது காலையில ஆட்டுக்கறி வெள்ள எடுத்து கொடுத்து, அந்த ஆட்டுக்கறி என்ன கறியா வெங்காயம் சீரகம் மிளகு போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே வதக்குவாங்க. வதக்கிட்டு காலையில பழைய சோறு எல்லாருக்கும், பழைய சோறு தான் வீட்டுல. அது வீட்டுல வந்து வீட்டிலே நம்ம அவிச்சு அரைச்சு, நம்ம மிஷின்ல அரைச்ச அரிசி பழைய சோறு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த பழைய சோறை வச்சுக்கிட்டு இந்த என்ன கறி அப்படியே வதக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன வைப்பாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு எச்சி ஊறுது.
1: மரகத நாணயம் திரைப்படத்துல இருந்து பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல உங்களுக்காக பாடல் வந்து கேட்க இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அமைய எப்பவுமே சமதோல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 32 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இங்கிலீஷில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் சமைச்சு கொடுத்த ஒரு உணவு, இது வரைக்கும் என்னால் இது மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான உணர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6-00-38-298-5-50-5-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் சாப்பிடுறேன் மேம், ஓகேவா? நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி மேம், நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: எனக்கு எங்க பெரியம்மா இருந்தாங்கம்மா, சின்ன வயசுல பருப்பு ரசம் வைப்பாங்க, அந்த ரசம் வச்சாலே பதார்த்தமே தேவையில்லம்மா, அருமையா இருக்கும்மா, சாப்பிடறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா, அது மறக்கவே முடியாதும்மா. நன்றி மாஸ்.
0: நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க?
2: நான் மேடம் சக்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு வயசு இப்ப 65.
0: ஓகே.
2: நாங்க சின்ன வயசா இருக்கும் போது குழம்பு வச்சு எல்லாம் காலி பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் மண்பானையில சட்டியில போட்டு சாப்பாடு உருட்டி கொடுப்பாங்க.
0: அவ்வளவு
2: ஒரு அமிர்தமா இருக்கும் அது. சும்மா ரெண்டு உண்டை மூணு உண்டைதான் இருக்கும் லாஸ்ட்ல.
0: ஆமா, ஆனா அதுவே அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
2: ஆமா ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதெல்லாம்.
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: எனக்கு பிடிச்சமான உணவு எங்க அத்தை இல்ல, இப்போ எங்க அத்தை பண்ணி செய்து கொடுத்தாங்க. கேவுரு மாவுல அடை முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு கொட்டமல்லி கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தான் பொடி பண்ணி சூப்பரா போட்டு அட்டகாசமா பண்ணி கொடுப்பாங்க மேடம்.
0: சூப்பர்.
3: அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து உருளைக்கிழங்கு போண்டா மேடம், எனக்கு பிடிச்சமான. அது அப்புறம் என்ன, ஒட்டைக்கிழ சட்னி அட்டகாசமா பண்ணி கொடுத்தாங்க மேடம், மறக்க முடியாது மேடம். வாழ்க்கை நல்ல மேடம் நீங்கள்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு சார், நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. கிரீடம் திரைப்படத்திலிருந்து சோனு நிகம் அண்ட் ஸ்வேதாவோட குரல்கள், நாமத்குமாரோடைய வரிகளை, ஜிவி பிரகாஷ் குமாரனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. எப்பவுமே சமதுள்ள

0: 9:39 ஆயிட்டு ரெயின்போ மேடை கேட்டுருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்த ஒரு இன்னுமே ஞாபகம் மறக்க முடியாத ஒரு உணவு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராஜலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேம்.
1: எல்லா காயும் போட்டு மோர் குழம்பு வச்சேன்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி பக்கத்துல கொடுத்தா கூட எப்படி வச்சீங்கன்னு கேப்பாங்க. அது அரைச்சி விட்ட சாம்பார் வச்சோம்னாலும் அதுவும் பிடிக்கும், நான் நல்லா வைப்பேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் இஸ்மாயில்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், சாம்பார் வெங்காயம் சாம்பார் வச்சுனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்.
0: சூப்பர்.
2: ஆமா, சாம்பார்

0: இன்னொரு கொஞ்சம் ரெண்டாவது வாட்டி கூட சாப்பாடு சாப்பிடலாம் மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: மாதவரம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க சார்.
2: எங்க அப்பா பருப்பு குழம்பு வைப்பார், எங்க அம்மா ஊருக்கு போகும்போது கம்மியா இருக்கு மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: மேடம்
1: சொல்லுங்க சார்.
3: மேடம் அந்த நாள்ல எங்க அம்மா எல்லாம் மிளகா தனியா எல்லாமே அமீல தான் அரைப்பாங்க மேடம். பிரியாணி செய்யறதுக்குனாக்க அமீல எல்லாத்தையும் அரைச்சி போட்டு சிக்கன் பிரியாணி செய்வாங்க மேடம். அவ்வளவு ருசியா இருக்கும் மேடம் சாப்பிடுறதுக்கு. அடுத்தது இப்ப என் மனைவி அதே மாதிரி தான் செய்யறாங்க மேடம்.
1: பாடல் உங்களுக்காக ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி அண்ட் சாதனா சர்க்கம் அவங்களோட குரல்கள்ல, வாலினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எப்பமே சமதுள்ள

0: 7:47 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுத்த ஒரு உணவு, மறக்க முடியாத ஒரு உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: நிகழ்ச்சியை தொகுத்து வணக்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான மாலை வணக்கம். திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பழத்துல சேருங்க சாமி.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது சமையல் உணவுல யார் பிடிக்கும்னு கேக்குறீங்க?
0: எந்த சமையல் உணவுல எது ரொம்ப பிடித்த மறக்க முடியாத ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்சமான சமைச்சு கொடுக்கறது
1: பாத்தீங்கன்னா, இந்த இது சொல்லிருங்க, இது சொல்றதுக்கு எனக்கு இருக்கு. எல்லாருமே நல்ல உணவுகளை சமைக்கும், நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. இதன் தலைமையான வேண்டுகோள் இருந்தாலும் எங்க பாட்டி இருக்காங்க, பாட்டி பாட்டி பாத்தீங்கன்னா இந்த ராகி களிங்க, ராகி களி அதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எனக்கு அந்த கீரை பேர் சரி எனக்கு என்ன பிள்ளைங்க, காட்டுல விளையுங்க, காட்டுல தட்டுல சோழ தட்டு போடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி கழுவிங்க. அதை வந்து அடுத்து வந்து அப்படியே வந்து வச்சு கூப்பம் கொடுங்க. அப்படியே முழங்கோனே தொண்டை வந்து எனக்கு சிறுசா தான் இருக்குங்க. ஏன்னா அந்த சின்ன வயசா 75 ஆண்டுகள் ஆச்சுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு 75 வயதுன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 77-78 இருக்குங்க. அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு இதா இருக்குங்க, சாப்பிடறதுக்கு அவ்வளவுதான் இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தயிர் மோர் பால் எல்லாம் கொண்டு போவோம், கூடையை வச்சு கொண்டு போவாங்க. நீங்க பாத்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. கொண்டு போயிட்டீங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கல் தொலை வந்து சுத்தி கொண்டு கொடுத்து போட்டு மிச்சம் அந்த நெய் மிச்சம் ஆகும் பாருங்க. அது வந்து அந்த பொறியை போட்டு அந்த கலந்து கொடுப்பாங்க பாருங்க. ஆனா அது உண்மையாலுமே இனி அந்த மாதிரி ஒரு உணவை யாருமே சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு
0: நினைக்கிறேங்க.
1: வாய்ப்பு எடுத்துக்கும் செய்ய
0: முடியும். நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை நான்மாட குடல் வைராஜ்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது உணவுன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
2: அது வந்து மதுரையில வந்து எல்லா உணவுகளுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதுல வந்து எங்க வீட்டுல சமைக்கிறது வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே.
2: அத வந்து கத்திரிக்காய் வந்து முழுசாவே 4 பக்கம் கீறி விட்டு உள்ள போடுவாங்க. போட்டு அது வந்து அரைக்கீரை கடைஞ்சி
0: ஓகே
2: அது வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சார், நீங்கள் அடுத்த பாடல் உங்களுக்காக குரு திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் அண்ட் உதய் மசோம்தரோட குரல்களில் வைரமுத்தோடைய வரிகளில் ஏ ரகுமனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

5 மணி 55 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ மாடியோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய நேர்கள் நிறைய கால் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுத்ததுல உங்களுக்கு மறக்க முடியாத உணவு எது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து உணவு அப்படிங்கிறது வெறும்னே சாப்பிட்றது அப்படிங்கிறது மட்டும் தாண்டி அது வந்து நிறைய உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. நிறைய பேருடைய நினைவு நமக்கு வரும். நம்ம பாட்டி சமைக்கிறது, நம்முடைய அம்மா சமைக்கிறது, சில நேரங்கள் நம்முடைய அப்பா சமைச்சு

கொடுத்தது, நம்முடைய உறவுகள் யாராச்சும் ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்கறது, நண்பர்கள் சமைச்சு கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதைகள் இருக்கும். நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே நம்மளுடைய சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த மொத்த ஞாபகம் நமக்கு வரும், இல்லை அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம சாப்பிட்ட அந்த மொத்த தருணமும் நம்மளுடைய ஞாபகத்தில் வரும். அதனால உணவு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எனக்குமே வந்துட்டு திரும்ப ஒரு முறை அந்த ஒரு நான் ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு ஃபுட் யோசிக்கும் போதும் எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வர மாதிரியான ஒரு நினைவு இருந்தது. ஸோ நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இது இதே மாதிரி இன்னொரு ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நிறைவு பாடலாம். சீதாராமம் திரைப்படத்திலேருந்து சாய் விக்னேஷோட குரலில் மதன் கார்க்கினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில்

மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியிருக்கிறார். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிஷா பால், தன்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஸ்லோவாக்கியா பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

17 minutes past the hour, and you are tuned to Drive Time on 101.4 FM.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனி வணக்கம் சொல்லுது. நான் அணி நேரம் 7:01 ஆயிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. ஸோ இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான், உங்களோட மொபைலை எடுத்து 298-6000-0038 2952-5054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்கலாம். ப்ளே பண்ணுறதுக்காக நான் ரெடியாக காத்துட்டே இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் இருந்து ஏராகமனோட வாய்ஸில் ஏராகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 7:18 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு இந்த மொபைல் எடுத்து நீங்கள் கால் பண்ணலாம். 2986003328 2952525454 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படின்லாம் உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே உங்களுடைய பிடித்தமான பாடல்களை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணால் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் இருந்த கார்த்திகன் மேகாவோட வாய்ஸில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 7 மணி 15 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சிலாரத பாடல் உங்களுக்காக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவங்க கேட்டிருக்காங்க. மின்சார கனவு திரைப்படத்தில் அந்த ஒரு பாடல் அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு நேர்ந்துருங்கள்.

நேரம் 7:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கேங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக ரவி கேட்டிருக்காங்க. இதய கோவில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கிற இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 7:26 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக மணிமாறன் கேட்டிருக்காங்க. மனதிலிருந்து விடுதலை திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் அவருக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: நேரம் 7:43 ஆயிருக்கிற இன்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடல யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா எழில்முத்துசாமி அவங்க கேட்டிருக்காங்க. நாழிக்கல் பட்டியிலிருந்து டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து அந்த திரைப்படத்துல அவருக்காக ஒரு பாடல் வந்துட்டே கேட்டு இணைந்திருங்கள். இன்போ 91.4

நெறிமுறை 48 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்பப்பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எழுகுனர் தேவா கேட்டிருக்காங்க. இந்தியன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் அவருக்காக, திரைப்படத்துலேருந்து இந்தியன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:55 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பாடலில் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து டாக்டர் திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவருக்காக அந்த பாடல் வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி திரும்பவும் 4:00 உங்களுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் இருக்குது. ஸோ சாங் ப்ளே பண்ணாதவங்க நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு திரும்பவும் நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் டாக்டர் திரைப்படத்துலேருந்து ராஜேஷ் பெரியார் நகருக்காக.
1: Chikata chikata chikata chikata tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tadina tad

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக்காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். மேகதாது அணை விவகாரம்

விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவைக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவுநீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சூ ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்கிறது. நான் யாழினி. நேரம் 9 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நிறைய உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக உழவன் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் முடக்குரல்ல வாலியினுடைய வரிகளில் ஏ ரஹ்மானுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்த்த வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து மனுவன் சித்ராவோட குரல்களில், மனுவன் எஸ்டானியோட குரல்களில், வாலினுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திரங்கள்.

நேரம் 9:12 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலை இளையராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஜாதிமல்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:22 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தாலாட்டு திரைப்படத்திலிருந்து மனு அண்ட் மின்மினியோட குரல்களில் புலமைப்பத்தினுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நீந்திருங்கள்.

கட்டபொம்மன் திரைப்படத்திலேருந்து பால் கேட்டு முடிச்சது நேரம் 9:33 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ரெயின்போ FM 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செந்தூர பாண்டி திரைப்படம்.

நேரம் 9:44 ஆயிட்டுக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல இருந்து மனு அன் சுஜதாவோட குரல்களை, வைரமுத்தோட வரிகளை, ஏ ரஹ்மானோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

திருடா திருடா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:54 ஆயிட்டுக்கு. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக வள்ளி திரைப்படத்திலேருந்து ஸ்வர்ணலதாவோட குரலில் வாலினுடைய வரிகளில் இளையராஜாவினோட இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் அற்றை திங்கள் நிலவில். நீங்கள் கேட்டுட்டு நிறைய பழைய பாடல்கள் இந்த ஒரு மறுமணி நேரத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக நிறைக்குடம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் வி குமாரனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்ததற்கு கேட்டு நினைந்திருங்கள்.

5 லட்சம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சது. நேரம் 10:08 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான்.

அக்கா தங்கை திரைப்படத்துலேருந்து பால் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 10:16 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கன்னிப்பெண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களை, வாலியுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

அடிமைப்பெண் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:26 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சுபதினம் திரைப்படத்திலேருந்து எம் பாலமுரளிகிருஷ்ணன் அண்ட் பி சுஷிலாவோட குரல்களில் கே வி மகாதேவனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

0: ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ 101.4, நேரம் 10:34 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேரம் 10:43 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருடன் திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:51 ஆயிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில அடுத்த பாடலில் உங்களுக்காக சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து எல்லாரேஸ்வரியோட குரலை, கண்ணதாசனுடைய வரிகளை, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எங்கள்

நேரம் 10:59 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ரிவ்யூ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ ஒரு மணி நேரம் நிறைய உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு ஷோவில் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து நான் ப்ளே பண்ணுறதுக்காக வரேன். இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நானி ஆணி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:28. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், தீ இருந்தால் அங்கே புகை இருக்கும், உறவிருந்தால் கொஞ்சம் பகை இருக்கும், கடல் இருந்தால் எங்கோ கரை இருக்கும், கதை இருந்தால் ஏதோ முடிவிருக்கும். வாழ்வும் வாராமல் சாவும் நேராமல் ரெண்டும் இல்லாமல் மண்ணில் வாழ்கின்றாய், பெண்மை கண்டாலே தாய்மை காண்கின்றாய், பலர் பூஜை கொண்டாடும் பூவாய் வாழ்கின்றாய். தாய்மை இல்லாமல் யாரும் இங்கில்லை, கர்ப்பம் இல்லாமல் கடவுள் இங்கில்லை, தாய்ப்பாலை போல தீர்த்தம் வேறில்லை, அவள் வாய் சொல்லை போல வேதம் ஏறில்லை. ஒன்னிமினின் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, வைரமுத்துடைய வரிகள்ல, சௌந்தரனுடைய இசையில, சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே, ஆட்டுக்கு வேலி தேவையும் இல்லை, என் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை, அட சந்தோஷ கூத்தாடு, என் சங்கீதம் சாப்பாடு, ஏ மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு, மழை வந்தால் என்ன இடி வந்தால் என்ன, நீ துணிஞ்சு விளையாடு, நான் முப்பொழுதும் முழிச்சிருக்கேன், எப்பொழுதும் தனிச்சிருக்கேன், அட ஆஸ்தியும் இல்லை அவஸ்தையும் இல்லை, அன்னாடும் சிரிச்சிருக்கேன், ஒரு குருவிக்கு கூடு இருக்கு, இந்த குமரிக்கு வீடு இருக்கா, அந்த ஆட்டுக்கு கடை இருக்கு, ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா, வெயில் வந்தால்

என்ன, இருள் வந்தால் என்ன, என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ராவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

11:21 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிப்பூவை போல் சிரிக்குது, பால் போல் இருக்கிறது பாவை மனம்தான். வீசிற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு, ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு. ஒன்னாக கலந்து உறவு என்னாலும் விலகாது, கண்ணாடி போலே கல்லாலே அடிச்சா தண்ணீர் முடையாது. ஆத்தாடி உன் அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன்தான் தெரியாதா? பூச்சூடி உன் நெனப்புல மெதப்புல இருப்பவன் இவன்தான் புரியாதா? உன் கூடத்தான் நான் இருப்பேன், உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தனி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:27. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன் ஞாபகம் நெஞ்சில் வந்தாடுதே, ஓயாமலே என்னை பந்தாடுதே. உன் பூமுகம் கண்ணில் நின்றாடுதே, நான் கொஞ்சவே என்னை மன்றாடுதே. படித்தால் இனித்திடும் புதினம், உன்னை நான் மறப்பது கடினம். அலையாய் தொடர்ந்திடும் நினைப்பு, வலைக்குள் தவித்திடும் தவிப்பு. துளிர்க்கும் ஆசை துளிர்த்தால், மேனி சிலிர்க்கும் மிதக்கும் பறக்கும். செவ்வாழைகள் பந்தலாய் தோன்றுதே, கூந்தல் பனை தோரணம் ஆனதே. பூமாலையாய் தோன்றும் பூஞ்சோலையே, எங்கெங்கும் கல்யாண கோலங்களே. மனநாள் நினைவுகள் மலரும் மனதில், மலையென வளரும் வருவேன் தருவேன். கிளியே, விழிக்குள் இருக்கும் விழியே, இணைந்தால் இருவர் இணைந்தால் இன்ப வரவும் உறவும் சுகமே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உன் உருவமே, தெரிவதென்ன அழகாய் தெரிவதென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவோட இசையில், எஸ்பிபியோட குரலில் இதோ அந்த பாடலை கேட்கலாம். வாங்க.

நேரம் 11:33:45. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என் பச்சரிசி நீதான், அச்சு வெல்லும் நான் தான், விட்டுக்கொடு கொஞ்சம் விட்டு.

விட்டுக்கொடு. நீ என்று வழிய கொஞ்சம் விட்டுக்கொடு. சொந்தக்கார பூவே சொல்லி கொஞ்சம் தாரேன். உன்னை நினச்சி தினம் உன்னை நினச்சி என் உசுறு உருகுது. உந்த நினைப்பில் இந்த பட்டு சும்மா வடிக்கு விழுகுது. நான் உறவுக்காரன் உறவுக்காரன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:40 ஆக போகுது. இப்போ தான் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சிகளை பயணத்தை தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துடுச்சு. நம்மளோட நேர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளோட தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்கிறத மட்டும் படிச்சிடலாம். பாபு முள்ளக்காடு, செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், சுப்பிரமணி, குமரன் நகர், லக்ஷ்மி திருச்சியிலேருந்து இணைந்திருக்கிறாங்க. புரசேவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மணலி செட்டி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஃபேஸ்புக் வீரராகவன், வலங்கை மண்லேருந்து ஆட்டோ துரை, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, அலிநகர்லேருந்து எஸ் பகாதேவன், தேனி ஹரிராம், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்து

மணலி சரி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஃபேஸ்புக் வீரராகவன், வலங்கை மண்லேருந்து ஆட்டோ துரை, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், தேனி ஹரிராம், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்கு வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு சங்குமணி பூங்கடுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா. மீசையுள்ள ஆம்பளைக்கு ரோஷம் ஒன்று போதுமா, மிச்சங்களை மீதங்களை நானும் சொல்ல வேணுமா, பச்சைக்கிளி நெஞ்சுக்குள்ளே மோகத்தீய மூட்டுற, பாசங்களை மூடி வச்சு பாவலாவும் காட்டுற, வேட்டி கட்டும் மாப்பிள்ளை புத்தி மட்டும் போகலை, கோபப்பட்டால் லாபம் இல்லை, சேர்ந்துக்கிட்டால் பாவம் இல்லை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய மருது திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:46 நம்மிடம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அவள் வான்மீகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேன் நிலா, அந்தி மஞ்சள் நிறைத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன், வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூக்கோளம்தான் காலில் போடுவாள், கண்ணோரம் ஆயிரம் காதல் கனை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள், ஆகாயம் மேகமாகி ஆசை துரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடிப்பாடி ஓடுவாள், அதிகாலை ஊற்று அசைந்தாடும் காற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவுடைய இசையில் எஸ்பிபியோட குரலில் ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகளில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

நேரம் 11:53. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம படிச்சிடலாம். புதுப்பட்டி பொன்னமராவதியில் இருந்து ஹைதா மஹி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், தேனியிலேருந்து ஹரிராம், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், டி நகர்லேருந்து ரங்கராஜன், வளங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை வீரராகவன், மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் என்னால் சொல்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய பெயர்களும் நீங்கள் அனுப்பின பதிவுகளையும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய மனநிறைவோடு இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்திலிருந்து வந்திருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் இவங்களுடைய குரலில், ஏஆர் ரகுமானுடைய இசையில், வைரமுத்தோட வரிகளில் இந்த பாடல் வரப்போகுது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. உங்களுடைய கருத்துக்களை படிக்கலன்ற மனக்கவலை வேண்டாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்களுடைய கருத்துக்களோடு நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்குது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இதோ.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். இது உள்ளபடி இந்த உலகம் உணர்த்தும் ஒரு பாடம். வெள்ளி பணத்துக்கும் நல்ல

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்ல

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல,
2: நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ரிசரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:39. நிகழ்ச்சியில் திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி நாதஸ்வரம், பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் பவனாசம் சிவன் இயற்றிய பாடல் மூலாதார மூர்த்தி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதித்தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கள நிலபடி என தொடங்கும் தியாகராஜர் இயற்றிய பாடல். ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரசாபு.

நேரம் 4:39. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக பார்வதி நாயகனே எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வீக்கோட்டா எம் முரளி அவர்களின் நாதஸ்வரம், பெண்ணாகூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்கலாம்.

வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே ஆனூ புரார்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய

ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தத்ஸதுசசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ

சிசோரமிருதாய மானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

நேரம் 5:21:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ் சத்கர்த்தா சத்கிருத சாதுர்ஜன்புர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட திருக்.